செவ்வாய் நகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 33 நிமிடமாக இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெளிமலையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருந்தாரு. மயிலம் மாவட்டத்தில் பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை பட்டாங்கல தெய்வ வீட்டிலிருந்து சந்தியா வந்திருக்கிறாங்க. கிணவர் கருணாகரன், மகள் நிரோஷா, வாணி, மகள் ரிமோக் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அருள் சந்திரக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கொழும்புபத்தி 5 மோதரை தர்சினி குணசேரன் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கண்ணன் யோகமுதோடு வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு டெமோதரி கோகுல் ஆதித்யா குடும்பத்தினருக்காக பாடல் விரும்பி கேட்டு ஸ்ரீ ஸ்ரூபி ஆதித்யா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கமக்கா, இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்றும் அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா, மகிந்த மற்றும் உறவுகளுக்காகவும் வசனம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு புலத்கோப்பட்டியில இருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் சகல உயிர்களுக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய பிரார்த்திப்பதாக ராஜா செயின்ட் ஜேம்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு தொண்டைமான செல்வ சன்னிதான சுதன் வந்திருக்கிறாரு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற விடியல் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. கொழும்பு 15 கோவில் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்க மழையில் 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடுகளை ரசித்துக் கொண்டு நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானுயா அருணா சுதன் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியில் இருக்கும் செந்தில்நாதன் சித்ரா தம்பதிகளின் செல்வ புதல்வி லட்சுமித்தனுடைய 4வது பிறந்தநாளை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அக்கா பிரவஸ்திகா, தம்பி அஸ்வந்த், சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக செந்தில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். அக்கறைப்பாட்டு பொருட்களிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. அதே போல கஹல்வலை தோட்டம் தர்ணிகளிலிருந்து ஜீவா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் மதுகம அம்பித்தன, விஜய், ராஜா, பனிமலர் மற்றும் விதுஷான், இமேஷி, பிரத்விக் மற்றும் சரத்குமார், மெனிஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, நான் தர்ணிகளில இருந்து தினு வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்க, மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டகை ட்ரைட்டன் வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முத்திய காளி முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மாதவ் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சகர நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவனை ஏற்படுத்துங்கள். 0712-77-5003 அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். காற்றிலேயே வசந்தம் எஃப்எம்மில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். உங்களோட பேசிட்டு உங்கள் சிவனை நேரம் அதிகளை 5 மணி கடந்து 32 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. திருச்சியாக இருந்திருக்கலாம். இது வசனத்தின் விடியல் நிகழ்ச்சி.

மாடெல்லம் மயிலின் அகவெல்லம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

அன்பான காலை நேர வணக்கங்களோடு மாத்திர இருந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல வெள்ளவத்தில் குடி தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இந்த நாள் அனைவருக்குமே அன்பான நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக எம் எஸ் பெருமாள் வந்திருக்கிறாங்க. எடையாந்தோட்டில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால் குமார், தங்கமணி, கண்ணியம்மா, சூட்டி, அழகு சுந்தரம் ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு முருகேசன் தென்காசிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல குறிஞ்சாக்கிழந்த அசுருதீன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அசுருதீன், நூர் ஜகான், அன்பர், ஜாரி, ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குடிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். வசந்தம் உறவுகளுக்கும் செவ்வாய் ராகங்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஐந்தான தோட்டம் மீனவிடையில இருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாய் ராகத்தினுடைய பாடல் திரைவனம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பீர்வலியில இருந்து ஷமட் மாவத்தை நசார் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட சின்ன தம்பி சசிகலா நாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சசி. புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹெட்டனது நவீன் வந்திருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பாசத்தமிழ் வணக்கங்களோடு மதுரை கெந்தக்குள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஹெட்டனை சேர்ந்த யசோதா அவர்களுடைய தாத்தா பழனியாண்டிக்கு சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து அகவிதின வாழ்த்துக்களை பகிர்ந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அதே போல இன்று தனது 5வது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடும் என்னுடைய அன்பு தம்பி நித்திசனை பெற்றோர் சத்தீஸ்வரன், ரேணுகா மற்றும் அக்காவான லோஜினி, தஷானி, மதுமிதா மற்றும் சஹானா அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக தசானி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-77-5003 அதே போல 0712-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி உங்க கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்

இலக்கங்களுக்கு அதே போன்ற நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். 80-90களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களை தொடர்ச்சியாக நீங்கள் இன்றைய நாள் முழுவதும் கேட்டு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். இரவு தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது காற்றலை வசந்தம் வானொலியில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடிகள் நிகழ்ச்சியில். அடுத்து யஜமான் திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் ஒரு அருமையான பாடல் வைக்க காத்திருக்கிறது. இந்த பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக தலவாக்கலையில இருந்து ரோஷன் விரும்பி ஏற்றுக்கிறாரு. ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 திகதி செவ்வாய் கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேலைகளாக நல்ல நேரம் காலை 10:24 மணி முதல் 11:54 மணி வரை. யமகண்டம் காலை 8:54 மணி முதல் 10:24 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:54 மணி முதல் 4:24 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இரக்கம், ரிஷபம் உதவி, மிதுனம் இன்பம், கடகம் முயற்சி, சிம்மம் பாசம், கன்னி விவேகம், துலாம் பரிசு, விருச்சிகம் கவனம், தனுசு அனுகூலம், மகரம் பொறுமை, கும்பம் தேர்ச்சி, மீனம் உயர்

அசல் திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் இளையராஜா பாடிய மன்னிக்கவும் இளையராஜாவின் இசையில் ஒரு அருமையான பாடல் விடியல் நிகழ்ச்சி ஒழித்து ஓய்ந்திருக்கிறது. நேரம் காலை 6 மணி கடந்து 19 நிமிடமாக இந்த விலை நிகழ்ச்சி ஓடி நின்றிருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பின காலை நேர வணக்கங்களோடு ஆட்டோ விஸ்வநாதன் எட்டையந்தோட்டிருந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா? வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பின காலை நேர வணக்கங்களோடு கண்டி பெண்வில்ல ஜெயசித்ரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்பதோடு கிணவர் சந்திரகுமார் ஜெயசித்ரா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு பெண்குடாவிலிருந்து அழகுசுதரம் வந்திருக்கிறாங்க. பாதுகை சின்னத்தம்பி அம்மன்புரம் சுரேஷ் ஸ்ரீமுருகன் குமரகுரு தனலட்சுமி ராஜலட்சுமி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாங்களிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கரோலினா ஆரி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. புவனேஸ்வரன் மங்கை அரிசி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாசவாராகம் கொண்டு வரும் பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக ஹட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சுந்தர். அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கென்யா குறிஞ்சா கேணியிலிருந்து ரியாஸ் ராய்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பண்டாரவளையிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோலதா கிஷந்தன் ரோஷன் சபினாஸ் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்திரகுமார் ஷர்மி சது வந்திருக்கிறாங்க. வரக்கபலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சர்வின்காவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பவனி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தர்ணியகலை ஸ்ரீ வாணி விலாஸ் சைவ உலகத்திலிருந்து யோகேஸ்வர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வசந்தம் சொந்தங்களுக்கும் மனைவி கௌரி மகள்மார்களான கமிதா ஸ்ரீ அம்சிதா ஸ்ரீ தன்வயா ஸ்ரீ அம்மா விஜயலட்சுமி அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் ஒரு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு திஸ்ஸ மகாராமிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. பாடல் திரைவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சரி நிலமா விசாரிச்சிருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிறேன் கீதா. வெதமூலையிலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி மதி மகன் விது மகள் ஐனிகாவையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அதே போல திகவலை ஷாலின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவனிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கொழும்பு பத்து தெய்வ சகாயம் வந்திருக்கிறாங்க. மனைவி ஞானசுந்தரி மற்றும் மகன் ஜெனான் மகள் அனுஷ் ஜெரீனா ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. முன்னாள்களிலிருந்து தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சிவானி. நாங்கள் முடிவு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நேர்ந்த நாளாக அமைய வாழ்த்துவதாக பேருவலை சீனன் கோட்டை ரேம்சான் ரைந்தாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல கொட்டக்கலையிலிருந்து சந்திரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ஹட்டன் வந்து யசோத் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு இந்துக்களிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அதே போல வட்டவலிருந்து ஷாரா பிரபா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கிரான் ராஜா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் மதுகம்மா அம்பேத்தனையிலிருந்து விஜயகுமார் வந்திருக்கிறாரு. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் எடுப்பகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கந்தளாயிலிருந்து கே ஓய்தீன் வந்திருக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் ஃபரீதா சத்தார் ஆட்டோ விஸ்வநாதன் ஆகியோர் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல ஒரு குடவது தமிழ்நாடு தொட்டும் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பின காலை நேர வணக்கம் பாடல் தெரிவுகளும் சூப்பர் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அரசையடி மட்டக்களப்பில் இருந்து ஆஷினி வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பின காலை நேர வணக்கம் இன்றைய நாள் அனைத்து உயிர்களுக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துவதாக சென்னையிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பிறந்த நாள். அதே போல நல்ல பல சுபகாரம் ஏற்படுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மலர் வந்திருக்கிறாங்க. பெண்குடா வழியை சேர்ந்த மேகலா இன்றைய தினம் தன்னுடைய 41வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக கணவர் சுதாகர் மகள் லக்ஷியா பார்கவி ஷர்வின் அம்மா காளிமுத்து மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சி கழிந்துக்கலாம். இன்று காற்றலை வஸ்தத்தில் விடிகள் நிகழ்ச்சி.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சி என்று உரைப்பிட்டு செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சிந்தர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த மிகவின் சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் மினா ஜி ஷிபானே. நன்றி சொல்லுங்கள்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம்மினூடாக சுயாதீன செய்தி பார்வையோடு எடுத்துக் கொள்ள முடியும். இன்று ஜூன் மாதம் 23rd செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிடலில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு அறிந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கும் உதவி ராஜாங்க செயலாளர் அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதனை மையப்படுத்திதான பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அமைச்சர் விஜித் ஹேரத்தும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றனர். இவர்கள் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு பற்றிய பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மற்றொரு முக்கியமான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கெடுத்திருக்கின்றார். ஆடை தொழில்துறை வர்த்தகர்களுடனான ஒரு சந்திப்பாக அமைந்திருக்கிறது. அங்கு பேசப்பட்ட பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளுக்கு பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. அந்த வகையில் பிரதானமாக வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. அமைச்சர் விஜயபாலையனுடைய எம்பி பதவிக்கு சவால் என்பதாகவும் மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றிருக்கிறது உயர்நீதிமன்றம் என்பதாக அந்த செய்தி முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். என்னென்ன விடயங்கள் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெசில் ராஜபக்சவை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இன்டர்போலினுடைய உதவியை நாடுவதற்கான வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் மற்றொரு பிரதான செய்தியாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். அதுபோல பெருந்தொகையான டொலர் மோசடி ஒன்று இடம்பெற்றிருப்பதான தகவலை மையப்படுத்தியதான செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. நேற்றைய தினமும் சிங்கள நாளிடுகள் பிரதானமாக இந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான டொலர்கள் இவ்வகையாக மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த சந்தேக நபர்த்தப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதான ஒரு தகவலை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக பேச இருக்கின்றோம். பிஎச்ஐ போன்று வேடமணிந்து பணம் பொருட்கள் கொள்ளையடிப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல் ஒன்றும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் என்ற விடயத்தினை மையப்படுத்தியதாக அந்த செய்தியும் முன்னிலை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் தற்பொழுது சுகாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு சவால் ஏற்பட்டிருக்கிறது. டெங்கு நோயினுடைய தன்மை தீவிரமடைந்திருப்பதாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1069 பேர் இனம் காணப்பட்டிருப்பதான ஒரு தகவல் பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 28 உயர்ந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுகுறித்து மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சுகாதார தரப்பினரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக பேசியிருக்கிறோம். மற்றொரு பிரதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த எல்னினோ காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஆராய்வு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல இந்த கொழும்பில் இருக்கின்ற 25 பழமை வாய்ந்த பங்காலாக்களை வருமானம் மீட்டும் நோக்குடன் முறையாக பயன்படுத்த நிதியமைச்சு தீர்மானித்திருப்பதாகவும் அதனை மையப்படுத்தியதான நடவடிக்கைகள் குறித்த ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விபத்து பதிவாகி இருக்கிறது. 7 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். 12 பேருக்கு கடும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த காலத்தில் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டிய காலமாக இருக்கிறது. காலநிலையும் அவ்வளவு சீராக இல்லாத மையப்படுத்தியதாக இவ்வகையான விடயங்கள் ஏற்படுகின்றன. எனவே அதுகுறித்த விடயங்களையும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற ஒரு செய்தியை எடுத்துக் கொள்ளலாம். அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ஜனாதிபதி அனுரகுமாரவுடன் முக்கிய பேச்சு, மேலும் வலுவடைகின்ற இருதரப்பு உறவுகள் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகையிலும் அதுகுறித்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயம் குறித்து இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகை தந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி பால் கபூர் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை முன்னெடுத்திருக்கிறார். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 77 ஆண்டுகால நீண்டகால இருதரப்பு உறவுகள் இதன்பொழுது விரைவாக நினைவு கூறப்பட்டிருக்கின்றன. இதன்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவானது வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு, சுற்றுலா மற்றும் இருதரப்பு மக்கள் தொடர்புகள் போன்ற பல துறைகளினூடாக சிறந்த பன்முக ஒத்துழைப்பாக வளர்ச்சி கண்டிருக்கின்றமை குறித்தும் இங்கு பேசப்பட்டிருப்பதான விடயங்கள் குறித்து பத்திரிகைகள் செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து தனது மகிழ்ச்சியை வெளியிட்ட அமெரிக்க உதவி ராஜாங்க செயலர், அந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்ற விடயத்தினையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் தற்போது நிலவுகின்ற சூழ்நிலைகள் சாதகமான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றமை இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டதுடன் ஜூன் 19 தேதி எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தம் பிராந்தியத்தை நிலையான அமைதியை நோக்கி இட்டுச் செல்லும் என இருதரப்பினரும் இதன்பொழுது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை பின்பற்றிய மனிதாபிமான கொள்கையை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, கடந்த மார்ச் மாதம் இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் விபத்துக்குள்ளான இரு கப்பல்களுக்கு சட்டப்பூர்வமான அடிப்படையில் மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை நடவடிக்கை எடுத்தது என்றும் கூறப்பட்டிருந்தார். இதற்காக இலங்கை எடுத்த காத்திரமான நடவடிக்கைகளை அமெரிக்க உதவி ராஜாங்க செயலர் இதன் பொழுது வெகுவாக பாராட்டியிருக்கிறார். அத்துடன் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இலங்கை தனது அதிகபட்ச ஆதரவை எப்போதும் வழங்கும் என்றும் ஜனாதிபதி இதன் பொழுது உறுதியளித்திருக்கின்றார். வீரகேசரி பத்திரிகையும் அதுகுறித்த செய்தியினை பிரசுரித்திருக்கிறது. பிராந்தியத்தின் அமைதிக்கு உச்சபட்ச ஆதரவை வழங்க தயார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்பதாக இந்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பை மையப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. இலங்கையின் ஏற்றுமதியில் தனி நாடாக பெரும் பங்கை அமெரிக்கா கொண்டிருக்கின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் வர்த்தக ஒத்துழைப்பை இருதரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தீர்வை வரிகள் குறித்தும் இதன்போது பிரதானமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டை அமெரிக்கா போன்ற பாரிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாட்டுடன் ஒப்பிட முடியாது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பது கடினமான காரியம் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் பணிகளை விரைவில் நிறைவு செய்வது அவசியமானது என்றும் கூறப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து இரு தரப்பினருடன் உடன்பாடுகளை எட்டியிருக்கிறார்கள். இந்த விசர சந்திப்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியினுடைய செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோருடன் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தினுடைய பதில் தூதுவர் ஜென் ஹாவல், அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பொருளாதார நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் மேத்யூ ரிஜ்வே, அமெரிக்க தூதரகத்தினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவர் ஷைலஜா கிம் உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இங்கு பேசப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான சந்திப்பு குறித்தும் பத்திரிகைகளில் செய்திகள் பிரசுரமாகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளருக்கும் அமைச்சர் விஜித் ஹேரத்துக்கும் இடையிலான சந்திப்பாக அந்த செய்தி பார்க்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச சட்டங்களை பின்பற்ற இலங்கை எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளரிடம் வெளிவகர அமைச்சர் விஜித் ஹேரத் உறுதி என்பதாக இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை அந்த செய்தியினை அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான சந்திப்புகள் கலந்துரையாடல்களில் பேசப்பட்டிருக்கின்றன. சர்வதேச சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை பின்பற்றுவதற்கு இலங்கை எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்று வெளிவகர அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தந்திருக்கின்ற அமெரிக்காவின் தெற்கு மற்றும் ஆத்திய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி பால் கபூருக்கும் வெளிவகர அமைச்சர் விஜித் ஹேரத்துக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை வெளிவகர அமைச்சில் நடைபெற்றிருந்தது. இதன்பொழுதுதான் மேற்கண்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள், பிராந்திய பாதுகாப்பு மற்றும் புதிய பொருளாதார ஒத்துழைப்பு துறைகள் குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இலங்கைக்கு தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை பாதுகாத்துக் கொள்வதில் அமெரிக்கா வழங்கிய ராஜதந்திர உதவிகள் உட்பட தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவிற்காக அமைச்சர் விஜித் ஹேரத் தனது மனம் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார். மேலும் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்க அரசால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நவீன கடல்சார் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கும் அவர் இதன் பொழுது நன்றி கூறியிருக்கின்றார். அதுபோலவே நாட்டில் தற்போது முறையான சட்டத்தின் ஆட்சியின் கீழ் பாதுகாப்பான மற்றும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சிறந்த சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவின் முன்னணி வணிக நிறுவனங்கள் இலங்கையில் உள்ள புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய முன்வர வேண்டும் என்றும் வெளிவகர அமைச்சர் பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கிறார். அவ்வாறு வரும் முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்குவதில் அரசு தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இதற்கு பதிலளித்த அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் கலாநிதி பால் கபூர், அமெரிக்கா இலங்கையுடன் தனது நீண்டகால நட்புறவை பெரிதும் மதிப்பதாக கூறப்பட்டதுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவானதாக நிலைக்கு கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருந்த விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் இதன் பொழுது இந்த கலந்துரையாடலில் பேசியிருக்கின்ற விடயங்களையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த விடயம் பார்க்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல மற்றொரு பிரதான சந்திப்பு குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியை மையப்படுத்தியதாகத்தான் அந்த செய்தியும் இன்றைய தினம் நாளேடுகளில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு முடிவு கட்ட அரசு அவசர நடவடிக்கை, பெருங்குற்றங்களை ஒடுக்க புதிய சட்டம் வருகிறது என்றும் ஜனாதிபதி அறிவிப்பு என்பதாக காலை முரசு பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் அதில் கருத்துக்களை தெரியப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதையும் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நோக்காக கொண்ட புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டியே அந்த செய்தியும் இன்றைய தினம் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் இதில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். நாட்டின் முன்னணி ஆடை துறை வர்த்தகர்கள் மற்றும் பெரும் முதலீட்டாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின் பொழுதே ஜனாதிபதி இந்த கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீண்டகாலமாக மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச சமூகத்தினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இந்த புதிய கட்டமைப்பு முழுமையாக ரத்து செய்யும் என்றும் ஜனாதிபதி இதன் பொழுது உறுதியளித்திருக்கின்றார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு பதிலாக இன்றைய நவீன சமூகத்தின் தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதே புதிய சட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதேநேரம் அரசியல் பழிவாங்கல்களுக்கோ அல்லது தன்னிச்சையான கைதுகளுக்கு உடமளிக்காத வகையில் நாட்டின் சாதாரண குடிமக்களின் மனித உரிமைகளையும் ஜனநாயக சுதந்திரங்களையும் முழுமையாக உறுதி செய்யும் வகையிலேயே இந்த புதிய சட்டம் வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபோலவே நேற்றைய தினம் இந்த சந்திப்பின் பொழுது பிரதானமான முக்கியமான விடயங்களாக இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதை மையப்படுத்தியே செய்திகள் பிரசுரமாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் ஜிஎல் பீரிஸும் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டி கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய உட்பக்கங்களிலும் அந்த செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்ட புதிய பயங்கரவாத தடை சட்டம் அவசியம், இல்லையில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை பறிபோகும் அபாயம், ஜிஎல் பீரிஸ் எச்சரிக்கை என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய ஐந்தாம் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏனைய பத்திரிகைகளுடைய முதற் பக்கங்களிலும் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தினக்குரல் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் இல்லையில் ஜிஎஸ்பி பிளஸும் இல்லை என்பதாக அவர் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசியல் அலுவலகத்தில் நேற்று கூட்டு எதிர்க்கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கின்ற பொழுதுதான் இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கொழும்பு அலுவலக பொறுப்பாதிகாரிகளை நாங்கள் கடந்த வாரம் சந்தித்தோம். எரிபொருள் தொடர்பாக எமது நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிவாரணங்களை குறைக்கவோ அல்லது முற்றாக நிறுத்துவதோ அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்க வேண்டாம் என நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம். அவ்வாறு செய்தால் வாழ்க்கை செலவு தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்துவிடும் என்பதையும் நாங்கள் அவர்களுக்கு தெரிவித்தோம். நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மிகவும் பிரயோசனமான கலந்துரையாடலை மேற்கொண்டோம். அந்த கலந்துரையாடலுக்கு இரண்டு நாட்களுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய தலைமை அலுவலக அதிகாரிகள் நாட்டுக்கு வருகை தந்தனர். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடைகிறது. அந்நிய செலாவணியை பெறுவதில் இன்று பாரதூரமான சிக்கல் இருக்கிறது. சுற்றுலாத்துறையிலிருந்து எமக்கு கிடைக்கும் அந்நிய செலாவணி மே மாதத்தில் மட்டும் 5% குறைவடைந்திருக்கிறது. இலங்கையினுடைய தொழிலாளர்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் நாட்டுக்கு அனுப்பும் டாலர் வருமானம் பெருமளவில் குறைந்திருக்கிறது. அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை இந்த நிலையிலேயே தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தினால் நாம் கைச்சாத்திட்டிருக்கின்ற சர்வதேச உடன்படிக்கைகளின் சரத்துக்கள் அப்பட்டமாக பேணப்படுவதாக மீண்டும் நீண்டகாலமாக தெரிவித்து வருகிறார்கள். அவ்வாறு நடந்தால் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை வழங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முடியாமல் போகும். எனவே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பொருத்தமான திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தற்போது இருப்பது மிக பழமையான சட்டமாகும் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதாக நான் வெளிவகார அமைச்சராக இருந்தபோது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் எழுத்து மூலம் வாக்குறுதி வழங்கியிருந்தேன். 6 முன்னர் தற்போதைய நீதி அமைச்சர் புதிய சட்டம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அதற்கு எல்லா தரப்பிலிருந்தும் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. அந்த முன்மொழி முன்மொழியப்பட்ட சட்டமானது பழைய சட்டத்தை விடவும் பாதகமானது என்று அந்த விமர்சனங்களில் கூறப்பட்டிருந்தது என்ற விடயத்தினையும் அவர் இந்த தருணத்தில் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக நேற்றைய தினம் பல கருத்துக்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்ததாக நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மெட்டீரியல் ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

விளம்பரடைவழியின் பின்னர் நாங்கள் சுயாதீன செய்தி பார்வை எடுத்துக்கொண்டோம். மற்றொரு ஜனாதிபதியோடு தொடர்பட்ட விடயம் குறித்த ஒரு செய்தி முக்கியத்துவம் வழங்குகின்றோம். ஆடைத்துறை வர்த்தகர்களுடன் ஜனாதிபதி உயர்மட்ட பேச்சு, டொலர் வருமானத்தை அதிகரிக்க புதிய திட்டம் என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையில் டொலர் வருமானத்தை அதிகரித்து நாட்டில் பலமானதொரு ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக ஆடைத்துறையினுடைய பிரச்சனைகளுக்கு வழங்கக்கூடிய உடனடி தீர்வுகள் குறித்து ஆராயும் உயர்மட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. நாட்டினுடைய முன்னணி ஆடைத்துறை வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலில் ஆடைத்துறை எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினுடைய புதிய ஏற்றுமதி திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேவையான வசதிகளை அரசு அனுசரணையுடன் வழங்குவது குறித்து இதன் பொழுது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக அரசு அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என உறுதியளித்ததுடன் அதற்கான எதிர்கால கொள்கை திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்திருக்கிறார். கை தொழிற்சாலைகளை கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக ஒன்றிணையுமாறு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதற்காக தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கைத்தொழிற்சாலை கட்டடங்களை அரசின் முழுமையான அனுசரணையுடன் வழங்குவதற்கான பிளக் அண்ட் பிளே முறை நடைமுறை குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து விவரித்த ஜனாதிபதி ரூபாவில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் அதிகரித்த போதிலும் இதனால் டொலருக்கு ஏற்படும் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு டொலர் ஈட்டும் வழிகளை வலுப்படுத்துவது அத்தியாவசியமானது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரூபா செலவினங்களை கட்டுப்படுத்தி டொலர் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும் என்றும் ஜனாதிபதி இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் காணி பிரச்சனைகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. காணிகளுடைய பெறுமதி மற்றும் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்தப்படுவதற்கு அரசு நேரடியாக தலையிடும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதற்கான சட்ட மறுசீரமைப்புகள் தற்போது மேற்கொள்ள வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல வெட்வரி முறைமையும் காரணமாக உள்நாட்டு மூலப்பொருள் வழங்குநர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியதுடன் அதன்போது வழங்கக்கூடிய மாற்றுச் சலுகைகள் குறித்த முறையான முன்மொழிவுகளை விரைவாக சமர்ப்பிக்குமாறு வர்த்தகர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை விரிவுபடுத்தல் மற்றும் வெளிநாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தி அந்த நாடுகளிலிருந்து கிடைக்கும் கோட்டா அளவுகளை அதிகரிப்பது குறித்தும் இங்கு ஆராயப்பட்டிருக்கிறது. வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை மேலும் திறம்பட சர்வதேச தரத்துக்கு மேற்கொள்வதற்காக வர்த்தக தேவையான தேசிய ஒற்றை சாளரம் இந்த ஜூலை மாத இறுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதலீட்டிற்கான தேசிய ஒற்றை சாளரத்தை இவ்வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்படும் பணம் எமது நாட்டிலிருந்து வெளியில் செல்வதை தடுப்பதற்காக சட்ட மற்றும் தொழில்நுட்ப வழிமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன் பொழுது இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். தமது பிரச்சனைகளை ஜனாதிபதியிடம் நேரடியாக முன்வைக்கப்படுத்துவதற்காக முதலீட்டாளர்கள் இதன் போது ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்தார்கள். அத்துடன் தமது பணிகளை முன்னெடுத்து செல்லும் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு மாதாந்தம் ஒரு சந்திப்பை வழங்குமாறு விடுத்த கோரிக்கையினையும் ஜனாதிபதி இதன் பொழுது ஏற்றிருக்கிறார். இந்த சந்திப்பில் தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான கலாநிதி அனில் ஜாயந்த உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடைய செயலாளர் ஹர்ஷன சூரியபிரவமும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டு இந்த விடயங்கள் குறித்து இவருடைய பிரச்சனைகள் குறித்து தீர்வு வழங்குவதற்கான முனைப்புகளை மேற்கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. அமைச்சர் விஜயபாலவின் எம்பி பதவிக்கு சவால், மேன்முறையீட்டு மரபை விசாரணைக்கு ஏற்றது உயர்நீதிமன்றம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த செய்திக்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. தமிழன் பத்திரிகையிலும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அமைச்சர் விஜயபாலவின் எம்பி பதவியை ரத்தாக்க கோரும் மனு விசாரணைக்கு ஏற்பு, நவம்பர் 3 விசாரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முன்னாள் நிர்வாகச் செயலாளர் ரேணுகா பெரேரா தாக்கல் செய்த இந்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை
பதவிப்பெறத்திற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஆனந்த் விஜய் பால ஜனாதிபதியினுடைய பணிக்குழாம் பிரதானியாக பணியாற்றியிருக்கிறார். அதன் மூலம் அரசியலமைப்பின் பிரகாரம் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்கும் தகுதியை இழக்கிறார் என தீர்ப்பளிக்குமாறு கோரியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதியரசர்களான ஜனக் டி சில்வா, மேனகா விஜய் சுந்தரம் மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே ஆனந்த் விஜயபாலவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை சவாலுக்குட்படுத்தி ரேணுகா பெரேராவால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனினும் பிரதிவாதியான அமைச்சர் அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு சம்பளத்தையும் பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அம்மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்படவில்லை என்றும் சட்டம் அதிபர் முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வருடம் அந்த மனுவை நிராகரித்திருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி ரேணுகா பெரேரா உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டை தாக்கல் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் மன்றில் பிரதிவாதி தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெஃப்ரி அழகரத்னம் அமைச்சர் விஜயபால ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியாக கடமையை மாத்திரமே செய்தார், எனினும் அதற்கான சம்பளத்தை பெறாததால் அவர் அரசு ஊழியராக கருதப்பட மாட்டார் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ரஜீவ பெரேரா பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் போது அந்த நபர் அரசு பதவியில் இருந்தால் மாத்திரமே பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியற்றவர் என நீக்கப்படுவார் என மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் மன்றில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு இந்த மேன்முறையீடு தொடர்பில் முழுமையான விசாரணையை நடத்துவதற்கு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய குறித்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பஸ்ஸிலை கொண்டு வர இன்டர்போலின் உதவி அரசு நாடுகிறது என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களமும் போலீஸ் தலைமையகமும் சர்வதேச போலீசாரான இன்டர்போலினுடைய உதவியை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளியாகி இருக்கின்றன. பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டு 2 வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக ராஜபக்சவை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர சர்வதேச உதவியை பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதை அடுத்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த வாரமும் மாத்தறை தலைமை நீதவான் நீதிமன்றம் சில வாரங்களாகவும் முன்னரும் பெசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கான பிடியாணைகளை பிறப்பித்திருந்தன. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பிரசன்ன அமரசேன அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டிருந்தார். விசாரணையாளர்களுடைய கூற்றுப்படி 2014ஆம் ஆண்டு விளம்பர நடவடிக்கைகளுக்காக இந்த பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஊவா மாகாண சபை தேர்தலின் பொழுது 12,000 T-shirt விநியோகிப்பதற்காக பயன்படுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தினுடைய முன்னாள் மேலாண்மை பணிப்பாளர் ரூமி ஜவுஃபரை தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 தனிப்பட்ட பணிகளில் விடுவித்த நீதிமன் அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதித்திருக்கிறார். பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் மாத்தறை பிரவுன்ஸ் ஹில் எலியகந்த வீதியில் 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பெசில் ராஜபக்சவை கைது செய்ய மாத்தறை தலைமை நீதவான் சதுரங்க அரங்க திசாநாயக்கு கடந்த மே 22ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் சமூகமளிக்காததற்கான காரணத்தை ஆதரிக்கும் மருத்துவ அறிக்கைகளையும் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணி நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்தார். எவ்வாறாயினும் அவர் தொடர்ச்சியாக நீதிமன்றில் ஆஜராக தவறியதை சுட்டிக்காட்டிய நீதவான் பிடியாணை பிறப்பிக்குமாறு தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். எனவே ராஜபக்ச அமெரிக்காவில் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவர் அங்கு மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவரது துல்லியமான இருப்பிடம் பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை. இதற்கிடையில் வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர பயன்படுத்தப்படும் அதே சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றங்களால் தேடப்படும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் பயன்படுத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். கண்டையில் நடைபெற்ற ஊடக
செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய விஜயபால, ஒருவரின் அரசியல் அந்தஸ்து அல்லது பதவியை கருதாமல் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற வெளிநாடுகளில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இன்டர்போல் அறிவிப்புகள் உள்ளிட்ட சர்வதேச வழிமுறைகள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெசில் ராஜபக்சேவினுடைய வழக்கில் இன்டர்போல் உதவியை பெறுவது குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் அது ஒருவரை நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு நிலுவையில் உள்ளவாறு கண்டுபிடித்து தற்காலிக கைது செய்வதற்கான கோரிக்கையாக அமையும். அதேவேளையில் தனிநபரை ஒப்படைத்து குறித்த இறுதி முடிவு அந்த நபர் இருக்கும் நாட்டின் சட்டங்களுக்கு ஏற்ப எடுக்கப்படும் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வகையான விடயங்கள் இதில் மேற்கொள்ளப்பட போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான ஒரு செய்தி பிரசுரமாகிறது, நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஊழல் மோசடி குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பாவினுடைய வழக்கு ஜூலை 30 வரை ஒத்திவைப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவெல முன்னிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்தப்பட்டது. இதன் பொழுது வழக்கு தரப்பின் சாட்சியர்களிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வரும் ஜூலை 30 மேற்கொள்ளுமாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினுடைய இரண்டாவது பதவியேற்பை முன்னிட்டு 2014 நவம்பர் 19 11 பத்திரிகைகளில் சிறப்பு இணைப்பதர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த வெளியீடுகளுக்காக இலங்கை முதலீட்டு சபையின் நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி நட்டம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அதன் மூலம் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் குறைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் அமைச்சர் லட்சுமண் யாப்பா அபிவர்தன உள்ளிட்ட இருவருக்கு எதிராக மேற்படி வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயம். எனவே இதுகுறித்து எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அந்த செய்தியும் குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு தகவல் குறித்த செய்தியும் நாங்கள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஒரு விடயத்தினை தெரிவித்திருப்பதை மையப்படுத்திய அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்கம் தொடர்பில் மக்களின் எண்ணமுமே எனது எண்ணம் என்றதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்று பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கின்ற பொழுதுதான் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நேற்று திங்கட்கிழமை மரண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்த மஹிந்த ராஜபக்சேவும் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் ஊடக வீரர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனது நிலைப்பாட்டை கூற முன்னர் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கூறுங்கள் பார்ப்போம் என்பதாக மக்களிடம் அவர் கேட்டிருக்கிறார். எனவே மக்களின் நிலைப்பாடு எனது நிலைப்பாடாகும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஊடக வீரர்கள் இதன் பொழுது இந்த அரசாங்கம் ராஜபக்சேகளை பழிவாங்க பார்க்கின்றதா, அது தொடர்பில் என்ன நினைக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். எப்போதும் பழிவாங்கத்தானே பார்க்கிறார்கள் என்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி ஒன்று இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விடையின் பின்னர் நாங்கள் சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். குறிப்பாக ஒரு நிதி மோசடி குறித்த தகவலாக இன்றைய தினம் அந்த செய்திகள் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணலாம். நேற்றைய தினமும் சிங்கள நாளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாகவே வெளிவந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் உட்பக்கத்தில் அந்த செய்தியினை தந்திருக்கிறது. மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் நிதி மோசடி, 89 நிறுவனங்கள் ஊடாக பண தூயதாக்கல் குற்றச்சாட்டில் சந்தேக நபர் கைது என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் இதுகுறித்த ஒரு பிரதான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. போலி நிறுவனங்கள் மூலம் டாலர்கள் கடத்திய பாரிய நிதி மோசடி அம்பலம், வெள்ளவத்தையை சேர்ந்த நபர் சிஐயிடம் சிக்கினார் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல நபர்களின் தேவைகளுக்காக நாட்டின் வெளிநாட்டு நாணய கையிருப்புகளை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் நோக்கி போலி நிறுவனங்களையும் வங்கி கணக்குகளையும் உருவாக்கி போலி ஆவணங்களை தயாரித்து பாரிய அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்டிருந்த ஒருவரை நிதி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சுற்றிவளைப்பு கடந்த 19 தேதி நீர்கொழும்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியமுள்ள பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் என தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால விசாரணைகளில் போதைப்பொருள் கடத்தலின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை தனது நிறுவனங்களின் கணக்குகளில் வைப்பு செய்து பின்னர் அவற்றை நுட்பமான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருந்தமை தெரிய வந்திருக்கிறது. மேலும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மதிப்பை குறைவாக காட்டி அரசுக்கு செலுத்தப்பட வேண்டிய தீர்வை வரி மற்றும் இறக்குமதி வரிகளை குறைத்து போலியான இறக்குமதி நடவடிக்கைகளுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பணம் அனுப்பியிருந்ததும் இதன் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெற்ற பணத்தை பயன்படுத்தி சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை வாங்கியதன் மூலம் பணம் தூயதாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றங்களை இவர் புரிந்திருப்பது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை சுங்கத்திணைக்களம் போலீஸ் மா அதிபரிடம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. விசாரணைகளில் கடந்த 2023 ஜனவரி 1 தேதி முதல் 2025 செப்டம்பர் 15 வரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 89 உள்ளூர் நிறுவனங்களை பயன்படுத்தி பொருட்களை இறக்குமதி செய்வதாக காட்டி உள்ளூர் வங்கி அமைப்பினுடைய டிடி அதாவது டெலிகிராபிக் டிரான்ஸ்பர் முறையின் மூலம் பெருமளவான அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதற்கேற்ப எந்த பொருட்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படாமல் இந்த மாபெரும் நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காலணிகள், ஆடம்பர பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்காக நாட்டிலிருந்து பெருமளவான அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றன. ஆனால் அதற்கு பெறுமதியான பொருட்கள் இலங்கைக்கு வருவதில்லை. இந்த விடயம் தொடர்பில் சுங்கத்திணைக்களத்துக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்தது. பின்னர் இந்த விசாரணை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த பாரிய மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய புள்ளியாக புறக்கோட்டை பகுதியில் இயங்கும் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரான ஜெஃப்ரி முகமது என்பவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவரை தவிர மேலும் 4 அல்லது 5 இந்த மோசடியுடன் தொடர்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவரது நிறுவனத்தினுடைய விலை பட்டியல்களை பரிசோதித்த பொழுது அவை முற்றிலும் போலியானவை என்பது தெரிய வந்திருக்கிறது. உதாரணமாக இலங்கை மதிப்பில் 500 லட்சம் ரூபாய் அதாவது 5 கோடி பெறுமதியான காலணிகள் அடங்கிய கோள்கள் ஒன்றுக்கு அவர்கள் 2500 கோடி ரூபாவுக்கான போலி விலைப்பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள். அதாவது 1 ரூபாய் பெறுமதியான பொருள் ஒன்றை 100 ரூபாய் என காட்டி மீதி பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் சில பொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் பொழுது கிடைக்கும் வரி சலுகையினையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் பணச்சலவை அல்லது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் செயலிலும் வரி ஏய்ப்பு செய்து பணத்தை பாதுகாக்கும் செயலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பண பரிமாற்றத்தின் ஊடாக போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடைய பணமும் உண்டியல் முறைக்கு இணைவான பிற முதலீட்டு திட்டங்களின் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தவிர கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகளுடைய பணமும் இவர் ஊடாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைத்திருக்கின்றன. இவர் 2019 ஆண்டில் ஒரு தனிநபர் நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார். இதுவரையில் இவர் மாத்திரம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் 800 மில்லியன் டாலர்களை சுமார் 21,000 கோடி ரூபாய் நாட்டிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார். இது நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக சீர்குலைப்பதாக செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட பாரிய மோசடியாக இனம் காணப்பட்டிருக்கிறது. அதுபோலவே நிதி குற்ற புலனாய்வு பிரிவு அவரை கைது செய்ய சென்ற பொழுது அதனை அறிந்து கொண்ட அவர் அந்த பகுதியிலிருந்து தப்பியோடி மறைந்திருந்த நிலையில் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக நிதி குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு விடயமாக
இந்த விடயம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுபோல மற்றொரு மோசடி குறித்த விடயத்தையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பிஎச்ஐ போன்று வேடம் அணிந்து பணம் பொருட்கள் கொள்ளை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பொது சுகாதார பரிசோதகர்களாக வேடம் தரிக்கும் கும்பல் ஒன்று வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு பரிசோதனை நடவடிக்கைகளை சாதகமாக பயன்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெறுவதாகவே கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் விழிப்புடன் இருக்குமாறு பொது சுகாதார அதிகாரிகள் சங்கத்தினுடைய பதில் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். பொது சுகாதார பரிசோதகர்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ கடமைகளின் பொழுது எந்த காரணத்திற்காகவும் மக்களிடம் எந்த ஒரு கட்டணத்தையும் வசூலிப்பதோ அல்லது பணத்தை பெற்றுக் கொள்வதோ இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொது சுகாதார பரிசோதகர் என கூறி எவரேனும் பணம் கோரினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறேன். இது குறித்து மக்கள் மிக அவதானமாக செயற்பட வேண்டும். அவ்வாறு பணம் கோரினாலும் அதை வழங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை மேற்படி சங்கம் கேட்டிருக்கிறது. அத்துடன் தங்களை பொது சுகாதார பரிசோதகர்களின் அடையாளப்படுத்தி எவரேனும் கடமைகளின் நிமித்தம் பணம் கோரினால் அது தொடர்பில் உடனடியாக போலீசாருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தகவல் வழங்குமாறும் பொதுமக்கள் இதன் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே மிக அவதானமாக இந்த விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். இதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரச்சினை குறித்தும் பிரதானமாக பேசியிருக்கின்றோம். இன்றைய நாளிடுகளில் பெரும்பாலானவை பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. தமிழன் பத்திரிகை அதனை பின்வருமாறு தந்திருக்கிறது. எகிரும் டெங்கு 24 மணி நேரத்தில் 1069 நோயாளிகள் அடையாளம். அவதானமாக செயற்பட மக்களிடம் கோரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது. தீவிரமடையும் டெங்கு, ஒரே நாளில் 1069 நோயாளிகள் பதிவு, உயிரிழந்தோர் 28 உயர்வு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். எனவே மக்கள் மிக அவதானமாக தங்களுடைய விரைவாக தங்களுடைய குழந்தைகளை குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டமாக இது பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையை தொடர்ந்து நாளாந்தம் அடையாளம் காணப்படும் டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை 600 தொடக்கம் 1000 வரை அதிகரித்து உள்ளதாகவும் நேற்று முன்தினம் 21 தேதி மாத்திரம் 24 மணி நேரத்தில் 1069 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுகாதார பிரிவு அதிருப்தி வெளியிட்டிருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுவதை காணலாம். எனவே இதற்கிடையில் டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அதிகரிப்பால் பொது வைத்தியசாலைகள் உள்ளிட்ட ஏனைய ஆதார வைத்தியசாலைகள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன. இடவசதி மற்றும் சேவை வளங்களிலும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை நீடித்தால் வைத்தியசாலை பணிக்குழாம் நோயாளர்களை பராமரிப்பதில் மனநிலை மற்றும் உடல்நிலை பாதிப்புக்குள்ளாக அதனூடாக டெங்கு நோயாளிகளுடைய மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான அபாயம் இருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினுடைய பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கரை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். டெங்கு நோய் நிலைமை தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். வைத்தியசாலைகளில் இட நெருக்கடி நேற்றுடன் டெங்கு நோய் நிலைமை அவ்வாறே பரவலடைந்து வருகிறது. இதற்கு நாம் வேறு ஏதாவது தீர்வை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். எனவே நேற்று வரையில் மொத்தமாக 47,179 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 28 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. அத்துடன் நேற்றைய தினம் 24 மணி நேரத்தில் 1069 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நாளொன்றில் 1000 அதிகமான எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். இது தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் சுகாதார அமைச்சினால் 3 விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. 5 டெங்கு ஒழிப்பு வாரமும் அமல்படுத்த இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்தாலும் தற்போதும் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இந்த நிலைமையில் பொது வைத்தியசாலைகள் உள்ளிட்ட ஏனைய ஆதார வைத்தியசாலைகள் பெரும் பாதிக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகி இருக்கின்றன. பணிக்குழாம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது மாத்திரமல்லாமல் வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் விடயத்திலும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. எனவே சுகாதாரத்துறை நெருக்கடிக்கு உள்ளாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் எமக்கு இருக்கிறது. அதன் காரணமாக டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு என்ன செய்யலாம் என்ற கேள்வி எல்லோரு மத்தியிலும் இருக்கிறது. இன்றும் பல்வேறு இடங்களில் குப்பைகள் குவிந்து காணப்படுகின்றன. இந்த குப்பைகளில் சிறிய சிறிய பிளாஸ்டிக் கோப்பைகள் மற்றும் நீர் தேங்கக்கூடிய பெரும் எண்ணிக்கையிலான சிறிய சிறிய கொள்கலன்களை குப்பைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கழிவுகள் நாம் பயன்படுத்தியவைதான். இதற்கு முதல் காரணம் கழிவு அகற்றும் பொழுது முறையாக பிரிக்காமல் வெளியேற்றுவதாகவும் அதுபோலவே உக்கக்கூடிய குப்பைகளில் உரம் தயாரிக்க முடியும். ஆனால் உக்காத இது போன்ற பொருட்களில் நுழம்புகள் அவற்றின் இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த விடயங்கள் குறித்து மக்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள். ஆயினும் இவ்வாறான பொருட்களை சூழலிலிருந்து முறையாக அகற்ற வேண்டும் என்ற மனப்பான்மை இன்னும் மாறவில்லை. இவ்வாறான பொருட்களை சூழலில் தேங்கியிருக்க டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்கள் எதிர்கொள்ள நேரிடும். எனவே தற்போது இருக்கின்ற நிலைமையில்
டெங்கு பெரும் எச்சரிக்கை நிலைமையை சந்தித்திருக்கிறது. எனவே மக்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும். இந்த நோயினால் மரணங்கள் பதிவாகும் என்றால் அது மிகவும் சிக்கலுக்குரிய விடயமாகும். நமது குழந்தைகள் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். தொழில் புரிபவர்களுக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் மாத்திரமல்லாமல் குடும்ப வருமான வாய்ப்பும் தடைப்படும். இந்த விடயங்கள் பற்றி சிந்தித்து தயவு செய்து சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தமது சூழல் மாத்திரமல்ல அண்மைய வீடுகளில் உள்ளவர்களுக்கும் டெங்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஒவ்வொருவரும் தமது சூழலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நாட்களில் நாட்டில் நிலவுகின்ற மழையுடனான காலநிலையினால் குப்பை கூளங்களில் நீர் நிரம்புவதால் டெங்கு நுளம்புகள் விரைவாக பரவலடைகின்றன. தற்போது வரையில் ஏடிஎஸ் ஏஜிப்டி என்ற நுளம்புகள் விரைவாக பரவலடைந்து வருகின்றன. எனவே மரணங்கள் அதிகரிக்கலாம் என்ற பயமும் அச்சமும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. தரவுகளின் அடிப்படையில் அவசர நிலைமை இல்லாத சந்தர்ப்பங்களில் நாளாந்தம் 150 தொடக்கம் 200 பேர் வரையிலேயே டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் டெங்கு எச்சரிக்கை அதிகரித்ததிலிருந்து நாளாந்தம் 600 தொடக்கம் 650 வரையிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் 1000 தாண்டியிருக்கிறது. நோயாளிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. இது நேரடியாக வைத்தியசாலை கட்டமைப்பையே பாதிக்கும். எனவே நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்புடன் வைத்தியசாலைகளில் கொள்ளளவு மீறிய நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அதனை ஈடு செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டால் வைத்தியசாலை கட்டமைப்பு வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும். எனவே அதேபோல வைத்தியசாலை பணிக்குழாம் நோயாளர்களை பராமரிப்பதில் மனநிலை மற்றும் உடல்நிலை பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள். அதனூடாக டெங்கு நோயாளர்களுடைய மரண எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே டெங்கு நோய்க்கு அப்பால் ஏனைய நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் அசாதாரண நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதேவேளை கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் சென்ற வாரம் மாத்திரம் 4824 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தகவல்களின்படி தற்போது வரையில் 112 அதிகமான சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் அதிக ஆபத்து உள்ள பிரிவுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தில் மாத்திரம் 51.75% டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தென் மாகாணத்தில் 16.6% சபர்கம மாகாணத்தில் 9.35% அதுபோல மத்திய மாகாணத்தில் 7.23% கிழக்கு மாகாணத்தில் 5.53% வடமேல் மாகாணத்தில் 4.26% ஊவா மாகாணத்தில் 2.41% வடக்கு மாகாணத்தில் 8.2% வடமத்திய மாகாணத்தில் 1.50% டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கமைய நாட்டின் சகல மாகாணங்களிலும் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்திருக்கிறதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு வெறுமனே ஒரு எச்சரிக்கையாக மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். டெங்கு நோயினால்

ஏன் நாம் தெரிந்தே அனுபவிக்க வேண்டும் என்ற கேள்வியை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக நாங்களும் முன்வைக்க விரும்புகிறோம். எனவே நாம் நமது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வது எம்முடைய பணி. எனவே நம்முடைய அனைத்து விடயங்களிலும் ஒழுக்க கோவைகளிலும் இந்த விடயங்கள் பின்பற்றப்பட்டே வந்திருக்கிறது. அதனை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவது அவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்காது. எனவே இது குறித்து மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். எனவே கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது நாடு பலவிதமான முன்னேற்ற நிலைமைகளை கண்டு வருகின்ற நிலையில் இவ்வகையான போக்கு எம்மை பொருளாதார ரீதியாக பாதிக்கின்ற ஒரு விடயமாக, தனிப்பட்ட குடும்ப நலனை பாதிக்கக்கூடிய விடயமாக அமையும் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இன்னும் பல விடயங்கள் குறித்து பேசலாம் இந்த விளம்பரடி விளையின் பின்னர்.

பிரதமர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பயன்படுத்தும். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். டெங்கு நோயினுடைய தாக்கம் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற மரண வீதங்கள் குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்தியிருந்தோம். அது போலவேதான் நாங்கள் எதிர்கொள்கின்ற மற்றொரு சவால் இந்த விபத்துக்கள், வீதி விபத்துக்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. நாளாந்தம் இது குறித்த செய்திகளையும் வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதுபோல மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. கேகாலையில் 7 வாகனங்கள் மோதி விபத்து, வயோதிப மாது உயிரிழப்பு, 12 பேருக்கு காயம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 1-2 7 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று வகையான விபத்து ஒன்று ஏற்பட்டிருப்பதை மையப்படுத்திய செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. கேட்பதற்கு மிகவும் கவலையான ஒரு விடயம். கேகாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொழும்பு கண்டி பிரதான சாலையில் உள்ள முலகொட மங்களகம பகுதியில் தனியார் பஸ் ஒன்றும் மற்றும் பல வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதுகின்றதில் ஏற்பட்ட விபத்தில் வயோதிப மாது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்தில் காயமடைந்த 12 பேர் தற்போது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 7 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த சாலை விபத்தில் சம்பந்தப்பட்ட பஸ்ஸினுடைய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று பிற்பகல் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு பஸ் எதிர் திசையில் வந்த 2 ஓட்டோக்கள் மற்றும் 2 வேன்கள் மற்றும் ஒரு லாரி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக கேகாலை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டோவினுடைய பின் இருக்கையில் பயணித்த பெண் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்திருக்கிறார் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. உயிரிழந்தவருக்கு சுமார் 70 வயது இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆனால் அவரது அடையாளம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்ற செய்தியும் இன்றைய தினம் ஒரு துயரகரமான செய்தியாக காணப்படுகிறது. அதுபோல மற்றொரு விபத்து தொடர்பான செய்தியும் நாங்கள் காணலாம். பாதசாரி கடவையில் வீதியை கடந்த ஓய்வு பெற்ற அதிபர் பெருமாள் கணேசன் மோட்டார் சைக்கிள் மோதி பரிதாப பலி, கிளிநொச்சியில் பெரும் துயரம் என்பதாக காலை முரசு பத்திரிகை அந்த செய்தியினை தந்திருக்கிறது. எனவே பாதசாரிகள் தங்களுடைய விதிகளை சரியாக கடைபிடித்தாலும் அதனை ஓட்டுநர்கள் கடைபிடிக்காத ஒரு துயரமான செய்தியாக இதை பார்க்கலாம். கிளிநொச்சி A9 பிரதான வீதியில் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் பெருமாள் கணேசன் என்பவர் பரிதாப உயிரிழந்திருக்கிறார். விபத்துக்குள்ளான அதிபர் வலமி போன்று தனது மாலை நேர நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுதே இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்றார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக அமைந்திருக்கின்ற மஞ்சள் கோட்டு பாதசாரி கடவையில் அவர் வீதியை கடக்க முற்பட்ட வேளையில் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மிக கொடூரமாக மோதியிருக்கிறது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் உயிரிழந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற அதிபர் பெருமாள் கணேசனுடைய திடீர் மறைவு கிளிநொச்சி மாவட்ட கல்வி சமூகம் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தினையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டம் பாடசாலைகளில் அதிபராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களை சிறந்த நிலைக்கு உயர்த்திய பெருமைக்குரியவர் பெருமாள் கணேஷ். ஓய்வு பெற்ற பின்னரும் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டு பணிகளில் அவர் தொடர்ந்தும் ஆர்வம் காட்டி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. எனவே இது மிகவும் சோகமான ஒரு விடயமாக இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் பதிவாகியிருப்பதை நாங்கள் காணலாம். பாதுகாப்பற்ற கிணற்றில் தவறி விழுந்து 2 வயது பெண் குழந்தை

0: பரிதாபம் மரணம் என்பதாக மற்றும் ஒரு சம்பவமும் கிளிநொச்சியை மையப்படுத்திதான் ஒரு செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரமணந்தாறு பகுதியில் 2 வயதுடைய பெண் குழந்தை ஒன்று பாதுகாப்பற்ற கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபகமாக உயிரிழந்திருக்கிறது. இந்த துயரச் சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மதிய வேளையில் இடம்பெற்றிருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த சம்பவத்தில் பிரமந்தனாறு 6ஆம் வாய்க்கால் பகுதியை சேர்ந்த அறிவரசன் டினுஷியா என்ற 2 வயதுடைய குழந்தையை உயிரிழந்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று மதியம் மேற்படி குழந்தையை அழைத்துக் கொண்டு அவளது தாய் அருகில் உள்ள அயலவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இதன்பொழுது தனது கணவருக்கு மதிய உணவு வழங்குவதற்காக அயலவர் வீட்டிலேயே குழந்தையை விளையாட விட்டுவிட்டு தாய் மட்டும் தனது வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். சிறிது நேரத்தின் பின்னர் அயலவர் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை அங்கு காணாததால் பதட்டமடைந்தவர் அயலவர்கள் குழந்தையை தனது வீட்டுக்கு சென்று விட்டனரா என குழந்தையின் தாயாரிடம் வினவியிருக்கிறார்கள். ஆனால் குழந்தையும் அங்கேயே இல்லாதமையால் இரு தரப்பினரும் இணைந்து சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமாக தேடியிருக்கிறார்கள். அதன்போது அந்த வீட்டிலிருந்து பாதுகாப்பற்ற கிணறு ஒன்றுக்குள்ளிருந்து குழந்தை விழுந்து கிடப்பதை அவர்கள் அதிர்ச்சியுடன் அவதானித்திருக்கிறார்கள். உடனடியாக கிணற்றிலிருந்து குழந்தையை மீட்டெடுத்த உறவினர்கள் அவசர அவசரமாக தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்திருக்கிறார்கள். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே அந்த குழந்தை உயிரிழந்து விட்டது என்று அங்கு கடமை நேர வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குழந்தையின் சடலம் உடற்கூற்று பரிசோதனை மற்றும் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துரதிருஷ்டவசமான மரணம் குறித்து தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவே அந்த செய்தி குறிப்பிடுவதையும் நாங்கள் காணலாம். மற்றும் ஒரு செய்தியும் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் அதிக கவனத்தை ஈர்த்த ஒரு செய்தியாக பிரசுரமாக இருந்தது. யானை தாக்கியதில் பிரதான பாகனும் உதவியாளரும் சம்பவ இடத்திலேயே பலி. ரக்குவானை பொசன் பரகரவில் பெரும் துயரம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரத்தினபுரி ரக்குவானை விகாரினுடைய 78வது பொசன் பரகரவுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட யானை ஒன்று திடீரென ஆவேசமடைந்து தாக்கியதில்தான் இவ்வகையான விடயம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீ உபே திலக்காராம விகாரினுடைய 78வது பொசன் பரகரவுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட யானைதான் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிரதான பாகனும் அவரது உதவியாளரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபகமாக உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விகாரையின் வருடாந்த பொசன் பரகர ஊர்வலத்துக்காக 2 யானைகள் அழைத்து வரப்பட்டு விகாரைக்கு அருகில் தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்தன. திங்கட்கிழமை காலை இந்த யானைகளில் ஒன்றுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக பாகனின் உதவியாளர் யானையை ரக்குவானை ஆற்றை நோக்கி அழைத்துச் சென்றிருக்கிறார். இதன்போது எதிர்பாராத விதமாக திடீரென ஆவேசமடைந்த யானை உதவியாளரை கொடூரமாக தாக்கி மிதித்துக் கொண்டிருக்கிறது. உதவியாளரினுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அவரை மீட்கும் நோக்கில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற பிரதான யானை பாகனும் அந்த யானை விடாது கொடூரமாக தாக்கியிருக்கிறது. இதனால் படுகாயமடைந்த அவரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். காலை பத்திரிகை இதனை தந்திருக்கிறது. இந்த கோரச் சம்பவத்தினுடைய பின்னர் பீகாருக்கு அருகில் உள்ள வயல்வெளி ஒன்றுக்குள் அந்த யானை புகுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அச்சமும் நிலவியிருக்கிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உடனேயே வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். வயல்வெளிக்குள் இருக்கும் யானைக்கு மயக்க மருந்து செலுத்தி அதனை பாதுகாப்பான முறையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அவசர நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றும் ஒரு செய்தி குறித்த தகவலையும் நாங்கள் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருந்தது. துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் ராணுவ சிப்பாய் ஒருவர் மரணம். மன்னார் பாலத்தடி சோதனை சாவடியில் சம்பவம் என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்திருக்கின்ற ராணுவ சோதனை சாவடியில் கடமையில் இருந்த ராணுவ சிப்பாய் ஒருவருடைய துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் அவர் படுகாயமடைந்து உயிரிழந்திருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. நேற்று திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ராணுவ சிப்பாய் மன்னார் சவுத்பார் ராணுவ முகாமில் கடமையாற்றி வந்த ஜெயதிலக்கு எனும் 46 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். உயிரிழந்த ராணுவ சிப்பாய் மன்னார் பிரதான பாலத்தடி சோதனை சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததுடன் அங்கு கடமையில் இருந்த ஏனைய ராணுவ சிப்பாய்களுக்கு பொறுப்பாக இருந்து அவர்களுக்கான கடமை துப்பாக்கிகளை விநியோகிக்கும் பணியினையும் மேற்கொண்டு வந்திருக்கிறார். இதன்போது சக சிப்பாய்களுக்கு வழங்குவதற்காக துப்பாக்கிகளை பரிசோதித்து விநியோகிக்கும் உட்பட்ட வேளையிலேயே இருப்பாராத விதமாக துப்பாக்கி இயங்கியிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்தி குறிப்பிடுகிறது. நீராட சென்ற இருவரில் ஒருவர் பலி மற்றவர் மாயம். காலி கொக்கல ஆற்றில் துயரம் என்பதாக அதற்கு ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் காணலாம். காலி கொக்கல ஆற்றுப்பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நீராடச் சென்ற இரண்டு நபர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கொக்கல ஆற்றில் இறங்கி நீராடிய அவர்கள் இருவரும் நீந்த முற்பட்ட பொழுதே எதிர்பாராத விதமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆற்றில் இவர்கள் இருவரும் மூழ்கியதை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக சென்று அவர்களில் ஒருவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதேவேளை நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போகும் மற்ற நபர் மீட்கும் நோக்கில் போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொக்கல போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த ஆறுகளில் குளிக்கின்ற பொழுது மிக அவதானமாக குளிக்க வேண்டும். காட்டாறுகளில் வெள்ளம் எந்த நேரத்தில் பாயும் என்பது தெரியாது. இதுவும் இப்பொழுது ஒரு சீரற்ற காலநிலை நிலவுகின்ற காலம். எனவே இது குறித்து மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும். மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டுக் கொன்ற கணவர் கைது, குடும்ப தகராறால் கொடூரம் என்ற ஒரு செய்தியையும் காலை முரசு பத்திரிகையை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். முனராகலை பிபிலை பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொலை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பெண்ணின் கணவரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்திருக்கிறார்கள். இந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்த பெண் அதே இடத்தில் இருந்து சகலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் படுகொலையானவர் 40 வயதுடைய பெண் எனவும் அவர் இரண்டு பிள்ளைகளுடைய தாய் எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர் அந்த பகுதியில் கோழி இறைச்சி விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வருவார் என தெரிய வந்திருக்கிறது. மனைவிக்கு தீயிட்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரின் கால்களிலும் எரிகாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் அவர் தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் அனுமதி சிகிச்சை பெற்று வருகிறார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நீண்டகாலமாக நிலை வந்த கடுமையான குடும்ப தகராறு காரணமாகவே இந்த துரதிருஷ்டவசமான படுகொலை அரங்கேறியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கொடூர சம்பவம் குறித்து பிபிலை தடய அறிவியல் அதிகாரிகளுடன் இணைந்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி கூறப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் காணலாம். சர்வதேச செய்திகளை மையப்படுத்தியதான ஒரு செய்தி. கட்டார் திரவ எரிவாயு நிலையத்தில் வெடிப்பு, 54 பேர் காயம், 18 பேர் மாயம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகையிலும் அதுபோல தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இது குறித்த செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது. கட்டார் திரவ இயற்கை எரிவாயு பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் 54 பேர் காயமடைந்துள்ளதோடு 18 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. எனவே கைத்தொழில் நகரில் ஏற்பட்ட இந்த வெடிப்பு சம்பவத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் என்றும் அந்த அமைச்சு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஸ் லஃபான் எனப்படுகின்ற கைத்தொழில் நகரில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் உள்துறை அமைச்சு மேலும் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறது. இந்த வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை மேற்கொள்ள கட்டாரின் சர்வதேச தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பொது பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அந்த நிலையத்திலிருந்து எந்த கசிவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவசரகால மீட்புக் குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டு அந்த வளாகத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டோகாவுக்கு வடக்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் இவ்வகையான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ராஸ் லஃபான் கைத்தொழில் நகரம் உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி ஆலையை கொண்டிருக்கின்ற ஒரு நகரமாக விளங்குகிறது. எனவே வகையான ஒரு பாதிப்பு தற்பொழுது பல்வேறு தரப்புகளிலும் எதிர்காலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற விடயமும் அறிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே வகையான சவால்களை சந்திக்கப் போகிறோம் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுபோல மற்றொரு செய்தியும் நாங்கள் காணலாம். ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் ஈரான் என்றொரு நாடே இருக்காது, கடுமையாக எச்சரிக்கார் ட்ரம்ப் என்பதான ஒரு செய்தியும் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் ஈரான் என்ற நாடே இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிக கடுமையாக எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என ஈரான் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடத்தில் ஏதேனும் முற்றுகையோ அல்லது இடையூறோ ஏற்படுத்தப்பட்டால் அமெரிக்கா தனது முழு பலத்துடன் கடுமையான பதிலடி கொடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க அமெரிக்கா நேரடியாக கட்டுப்பாட்டை ஏற்கக்கூடும் எனவும் அங்கு செல்லும் எண்ணெய் சரக்குகளுக்கு கட்டணம் விதிக்கவோ அல்லது தேவைப்பட்டால் அந்த நீரிணையை கைப்பற்றவோ தயங்காது எனவும் ட்ரம்ப் ஏலவே தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் அதில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். இருப்பினும் ஈரான் அமெரிக்காவினுடைய ஆரம்ப சுற்று பேச்சில் நம்பிக்கை ஊட்டும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்பினுடைய புதிய எச்சரிக்கைக்கு ஈரான் பதிலடி வழங்கியிருப்பதான தகவலாகவும் இவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். பல சிறப்பு கட்டுரைகளும் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்றன. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான விடயங்கள் காத்துக்கொண்டே இருக்க நிகழ்ச்சியில வர்றதுக்காக. அதற்கெல்லாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3026வது அத கோட்டிபத்தி சீட்டிலுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 22, 34, 61, 76. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 22, 34, 61, 76. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,30,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,31,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,912வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 15, 55, 59, 61. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்கள் 15, 55, 59, 61. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,1,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 56 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3,200வது சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 15, 27, 28, 61. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 15, 27, 28, 61. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேசிட்லுவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். விசேட இலக்கங்களாக 5, 7, 9, 5, 8 தெரிவாகி உள்ளது. மீண்டும் 5, 7, 9, 5, 8 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,26,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,71,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 934வது சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 2, 3, 6, 2, 5, 8. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 2, 3, 6, 2, 5, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 38,05,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,21,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 408வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகளாக ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 8. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 8. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,95,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,376வது கப்புற்கல்லத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஒய் சுபர இலக்கம் 39 வெற்றி இலக்கங்கள் 27, 49, 55, 73. மீண்டும் ஆங்கில எழுத்து ஒய் சூப்பர் இலக்கம் 33 வெற்றி இலக்கங்களாக 27, 49, 55, 73. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,12,64,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,98,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,030வது சசிரிலோத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 27, 31, 42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 27, 31, 42 தெரிவாகி உள்ளது. 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம். மொத்தமாக 38,52,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவு.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சுபதவசா க்ளோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் சுபதவசாக்கின் வெற்றி முடிவுகள் சீட்டில் வாரம் 342 ராசியாக கன்னிராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 32, 33, 40 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கன்னி வெற்றி இலக்கங்களாக 32, 33, 40 தெரிவாகியுள்ளது. விசேட இலக்கங்களாக 0, 4, 7, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 0, 4, 7, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,79,300 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. 4 எண்கள் பொருந்தி 25,000 ரூபாய் பரிசில்கள் 40 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4468வது கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்களாக 7, 26, 45, 67 தெரிவாகியுள்ளது. ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 7, 26, 45, 67. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 98,96,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,86,50,559 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,226வது மகாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்களாக 9, 8, 5, 7, 2, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்களாக 9, 8, 5, 7, 2, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு 1, 1 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,08,89,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,70,46,080 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதி ஆணையத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,256வது தனநிதானவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்கள் 7, 22, 37, 52. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. வெற்றி இலக்கங்களாக 7, 22, 37, 52. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 52,22,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சூப்பர் பரிசாக 8,54,10,463 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,574வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை. சூப்பர் இலக்கம் 11. வெற்றி இலக்கங்கள் 3, 13, 51, 64. மீண்டும் ஆங்கில எழுத்து வை. சூப்பர் இலக்கம் 11. வெற்றி இலக்கங்களாக 3, 13, 51, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 76,58,840 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,58,30,674 ரூபாயும், அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்து கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக தனுசு ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 25, 37, 45, 58. மீண்டும் ராசி தனுசு. வெற்றி இலக்கங்கள் 25, 37, 48. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசல்கள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,85,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,89,719 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 801வது அத சம்பத வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 5, 7, 2, 4. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 5, 7, 2, 4. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசல்கள் 48
₹2,50,000 பரிசல்கள் மூன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக ₹47,50,160 பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 494வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 6, 9, 2, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 6, 9, 2, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் ₹5,00,000 பரிசு ஒன்றும் ₹50,000 பரிசில்கள் 35 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக ₹63,07,640 பரிசில்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான வெற்றி முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 23 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுப வேலைகளாக நல்ல நேரம் காலை 10:24 மணி முதல் 11:54 மணி வரை. யமகண்டம் காலை 8:54 மணி முதல் 10:24 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 2:54 மணி

தியாகம் கடகம் முயற்சி சிம்மம் பாசம் கன்னி விவேகம் துலாம் பரிசு விருட்சிகம் கவனம் தனுசு அனுகூலம் மகரம் பொறுமை கும்பம் தேர்ச்சி மீனம் உயர்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இரக்கம், ரிஷபம் உதவி, மிதுனம் இன்பம், கடகம் முயற்சி சிம்மம் பாசம் கன்னி விவேகம் துலாம் பரிசு விருட்சிகம் கவனம்.

நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டலம் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

செவ்வாய் ராகங்கள் தரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் வந்து உங்களுக்கான ஏராளமான விடயங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து நேர அறிக்கையை சரிபார்த்து விட்டு வரலாம். நேரம் இப்போது சரியாக 8 மணி. நீங்களும் வந்து எங்களோட இணைந்து கொள்ளுங்க. இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான எல்லா விடயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் வசந்தத்தோட இணைந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம்.

செவ்வாய் ராகங்கள் தரும் காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. சரி, இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த வானிலை இருக்க போகுது அப்படிங்கறத ஒருக்கா பாத்துருவோம். இன்றைய தினமும் வளமை போல இந்த கிழமை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓ மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களில் வந்து பிற்பகல் 2 மணிக்கு பிறகு வந்து மழை கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இன்னைக்கும் வேலைகள் செய்த மாதிரிதான் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வப்போது வந்து திருகோணமலை மாவட்டங்களிலும் தென் மாகாணங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா 30 to 40 km வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். தற்காலிகமாக வந்து பாத்தீங்கன்னா இடியுடன் கூடிய மழையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கவனமா இருங்க அப்படிங்கறதை ஞாபகப்படுத்திட்டு, இப்ப இந்த உலக சந்தையில போர் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கு, அதனால மசகு எண்ணெயின் விலைகள் எல்லாம் குறைந்திருக்கு. இலங்கையிலையும் எப்போ வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலைகள் எல்லாம் குறையும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அங்கதான் உங்களுக்கு வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த விலையில் இந்த மசக எண்ணெய் வந்து விலை குறைஞ்சதுனால எரிபொருள் விலை மாற்றங்கள் எதுவுமே இப்போதைக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது குறித்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கூட்டுத்தாபத்தின் நிர்வாக இயக்குனர் மயூர தான் சொல்லியிருக்காரு. மயூர நெத்திக்குமாரக அப்படிங்கிறவர் தான் தெரிவிச்சிருக்காரு. உலக சந்தையில என்ன வேணாலும் ஆகலாம், ஆனா இங்க மாற்றங்கள் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து நேற்றைய நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பிராண்ட் ரக மசக எண்ணெய் ஒரு பீப்பாய் ஒன்றின் விலை வந்து 79.18 dollars, WTI வகை மசக எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை 75.29 dollars பதிவாகியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இங்க எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. சரி, கூடிய சீக்கிரம் மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதையும் நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம். சோ நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது நூற்றாகம் வணக்கம் வசந்தத்தோடு.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 23rd மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு தமிழின் சுவாசம் வசந்தம் FM 102.6

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் செவ்வாய் ராகங்கள்னா சொல்லவா வேணும். காலையிலேருந்து உங்களுக்கு அருமையான பாடல்கள் எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கு, நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்காக ஞாபகப்படுத்த இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கட்டிட உபகரணம்

பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும், அது ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்க விரைந்து போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகலவிதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத நினைவுபடுத்துறோம். அது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாமே உங்களுக்கு வர்றது சகஜமா மாறி இருக்கும். அப்படி இருக்கும்போது மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு பாராசிட்டமால் வர்க்கம் அப்படிங்கறதையும் வந்து நாங்க நினைவுபடுத்துறோம். சரி, எப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான தலைப்பு அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்கல்ல. இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சரி நம்ம இவ்வளவு நாளா வந்து யதார்த்தமா தானே பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு கொஞ்சம் யதார்த்தத்துக்கு மீறி கொஞ்சம் ஃபேண்டசியா பேசலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு செவ்வாய் ராகங்கள் அப்படிங்கிறதுனால எத்தனை புது பாடல்கள்லாம் வந்தாலும் எத்தனை பாடல்கள் வந்தாலும் நமக்காக ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி உங்களுக்காக இந்த மாதிரியான 80s 90s சாங்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்கல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் பவரை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, எதிர்காலத்தை நோக்கி போய் பார்ப்பீங்களா, அப்படி இல்லைனா கடந்த காலத்திலே போயிட்டு எனக்கு இங்கேயே நல்லா இருக்கு நான் இங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா அப்படிங்கறத என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. அளவு ஏற்படுத்துங்க 0312 775 0001 அல்லது 0312 775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னொரு விடயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த வாரம் இந்த அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்வஸ்ம வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தா முதற்கட்டமா நிறைய பேர் இன்னும் நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜூன் மாதத்துல வந்து இரண்டாம் கட்ட நடவடிக்கை அதாவது இன்றுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்ப உங்க வங்கி கணக்குகள்ல கொஞ்சம் ஆஸ்வசமா பெறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா ரீப்ரெஸ் பண்ணி பாத்துங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிள்ளுநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரமநந்தாறு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. 2 வயது குழந்தை விளையாடிட்டு இருந்த போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பற்ற கிணத்துல வீழ்ந்து உயிரிழந்திருக்கிறதா தான் இந்த செய்தி வந்திருக்கு. அம்மாவும் மகளும் குழந்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டில் குழந்தையை விளையாட விட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. சிறிது நேரம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க எங்கே இந்த குழந்தையை காணமேன்னு அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க. குழந்தை வீட்டுக்கு வந்துச்சானு இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தேடும்போது தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பற்ற கிணறுல அந்த குழந்தை விழுந்து உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வைத்தியசாலை கொண்டு போகணும், ஏற்கனவே குழந்தை உயிரிழந்தா சொல்லியிருக்காங்க. உயிரிழந்த குழந்தையின் சடலம் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிக விசாரணைகளுக்காக கிள்ளுநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் வந்து அடுத்த கட்ட விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. சிறிய குழந்தைகளை வைத்திருக்கிறவங்க அயலவர் வீட்டில் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டிலே இருந்தாலும் கூட கொஞ்சம் கண்காணிப்பாக இருங்க. நம்ம குழந்தை தான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு, விளையாட ஆரம்பிச்சிருச்சு, அவன் பாதுகாப்பாக இருப்பான்னு நினைக்காதீங்க. காரணம் அது இன்னும் குழந்தை தான் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள் மெல்லிசையும் வெறுகான வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு இதயத்தை வருடும் இடைக்க

ஜானி படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம். சரி, இந்த பாடல் எப்போ கேட்டாலும் ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்கும். கலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தத்தோடு இணைந்து இருக்கிறீங்க. சரி, இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது 2027லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான சீரான முன்பள்ளி கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து மேற்கொண்டுட்டு வராங்களாம். இதை யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மகளிர் விவகாரம் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் வந்து சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்னு எங்கே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடக்க விழாவில் தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆரம்ப கால சிறுவர் கல்வியானது வந்து ரொம்ப முக்கியம், அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடயத்தை வந்து நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னா விருப்பப்பட்டா கொண்டு போய் சேர்ப்பாங்க, இல்லைனா வந்து நேரடியாக ஸ்கூலுக்கே போட்டுருவாங்க. ஆனால் இப்போ இனி அப்படி முடியாதுங்க, அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக முன்பள்ளி அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு விடயம் ஞாபகப்படுத்தணும், உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கரண்ட் தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஞாபகப்படுத்தணும். இப்படி இருக்கும்போது கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தினூடாக நம்மளோட ஐடி ஊடக வலையமைப்பு இணைந்து நடத்தும் டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற செயல் திட்டம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னாரில் ஒரு பாடசாலையில் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. அது எங்கே என்ன அப்படிங்கிற விடயங்களையும் அங்கேருந்து நேரடியான தகவல்களையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்றதுக்காக நாங்களும் காத்துக்கொண்டிருக்கோம். அடுத்தடுத்த மனுத்தியாலங்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணும், உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடும் கட்டிடமும் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: தமிழின் சுவாசம் வசந்தம்
2: எஃப்எம்
0: 102.6.

காலை பொழுது நொற்சாக வணக்க வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. அவர் இருமனதை கேட்டு எனக்குமே இருமல் வந்துடுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு ஒரு உருக்கம் வந்த குரல்ல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே ஒரு தலைப்பு கேட்டிருந்தேன், அந்த தலைப்பை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். இப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு நடந்தால் எப்படி இருக்கும், அந்த ட்விஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேக்வர்ட் போகலாம், இல்லை முன்னாடி போகலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தை நோக்கி போகலாம், அப்படி இல்லைன்னா இறந்த காலத்தில் போய்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றிட்டு வந்துடுவோம். இந்த ஒரு விடயத்தினால தான் என் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குது, இதை மட்டும் மாற்றுறேன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஓஹோன்னு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதாவது விடயம் இருந்துச்சுன்னா அதை பண்ணுவீங்களா? இல்லை, நடந்தது வரைக்கும் போதும், போயிட்டு எதிர்காலத்தை பார்த்துருவோம், நம்ம எப்படி இருக்கோம், இல்லை இருக்கமா இல்லையானாவது பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்க. அழைக்கின்ற தொலைபேசிலுங்கள் 0112 75 00 அல்லது 0112 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழைப்பு ஏற்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களையும் பதிவுகளையும் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் ஈஸியாக இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் மயமாக மாறிட்டு இருக்கு இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரிபொருள் விலைகள்லாம் ஏற்றம் வந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வேணாம், நம்மளாம் ஈவிக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி உலகமே மாறிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஈரானில் இது தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால, இந்த எரிபொருள் சம்மந்தமான நெருக்கடி இருக்கிறதுனால உலக நாடுகள் வந்து மின்மயமாக்கலை நோக்கி நகர்வதை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி சர்வதேச எரிசக்தி முகாமையின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹாதி ஃபிரோல் அப்படிங்கிறவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. நாடுகள் வந்து தங்கத்தங்களோட உள்நாட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எரிசக்தியை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிபொருளின் விலையில் வந்து அதிரடி மாற்றங்கள்லாம் வரும் இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட எரிசக்திகளை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணலாம், மாற்றீடாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அதுவும் ஒரு உண்மையான விஷயம்தான். நம்ம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு இருக்கிற வளங்களை வைத்து என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான ஒரு விடயத்தை வந்து செய்து கொள்ளலாம். அது இன்னும் அது நாட்டிற்கு வந்து அது அடுத்ததான் நம்ம எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சிறந்த ஒரு பயனை தரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்திட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் ஒன்று ஒரு வைபிங்காக வரப்போகுது. பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 71 9 79 76 38.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் பல பிரதேசங்களில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாளத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றமடையும் போது அதன் நிதி ரீதியிலான நன்மைகளை ஈரான் பெற்றுக்கொள்ளும் என அமெரிக்கா தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில், தற்போது ஈரான் பெரும் பொருளாதார பலனை பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னர் அமெரிக்காவின் தடைகளுக்கு அஞ்சி கொள்வனவாளர்கள் பின்வாங்கியதால் ஈரான் தனது மசகு எண்ணெயை பெருமளவு விலைக்களவில் விற்க வேண்டி ஏற்பட்டது. ஆனால் தற்போது சந்தைக்கான அனுமதி கிடைத்துள்ளதால் அவர்களால் உலக சந்தை விலையிலேயே எண்ணெயை விற்க முடிகின்றது. இதன் மூலம் ஈரானுக்கு மில்லியன் கணக்கான லாபம் கிடைப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

மனதே ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

சரி, காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, சூப்பரான ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கும்போது சில நேரம் நானே இந்த மெய் மறந்துடுறேன், மெய் மறந்து பாடல் ரசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிக்குது, ஆஹா நல்ல பாட்டு போகுது, அப்புறம் தான் யோசிக்குது, ஆஹா அந்த பாட்டே நான் தான் போடுறேன் அப்படின்னு டக்குன்னு ஓடி வந்து வேலையை பார்க்குறோம். சரி, இப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள்லாம் நடந்துட்டுருக்குல்ல, இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்கும்போது அர்ஜென்டினா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ஜென்டினா அன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா அணிக்கும் எதிரான போட்டியில் வந்து 2-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் அர்ஜென்டினா அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட இலங்கை நாடு 2029 முழுக்க டிஜிட்டல் தொலைக்காட்சி திட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்களாம். சரி, அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தொலைக்காட்சி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்காக ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 400 மில்லியன் யென் வந்து கொடுத்துருக்காங்க, மானியமாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து கடந்த June 18 நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் போது தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்க்கலாம், இந்த மாதிரியான ஒரு விடயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இருக்க தொலைக்காட்சிகள்லாம் என்ன மாதிரியான ஒரு அப்கிரேட்குள்ளே வரும் அப்படிங்கிற விடயத்தையும் வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் டேக் கேர் வேலைத்திட்டமானது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான லைவ் அப்டேட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தரத்துக்காக நானும் காத்துட்ருக்கேன். ஸோ ஐடி நூடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து நடத்தும் செயல் திட்டம் தான் இது. சரி, இப்படிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் கேட்டிருந்த கேள்விக்கான பதில்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு திரும்ப இருக்கா ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை ஒரு பவர் கிடைக்குது, உங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா இறந்த காலத்துக்கு போயிட்டு அதில் ஏதாவது ஒரு இடத்தை மாற்றலாம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழைப்பை ஏற்படுத்துங்க. 011-2-0-75-001 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கான கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லலாம். இன்றைக்கி செவ்வாய் ராகங்களில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபேஸ்புக்கின் ஊடாக நம்ம சொந்தங்கள். சரி, ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காரு, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தோட்டம் ஊர்கூடவத்திலிருந்து வந்திருக்காராம், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கின்யா மௌரூப் நகர் நசூர் வந்திருக்காங்க. செங்கலடியிலேருந்து சசிகலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லி செல்வசந்நிதி தொண்டமன்னாறு சுதன் வந்திருக்காங்க. இனிய வந்தனம் அப்படின்னு சொல்லி பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் தம்பி சொல்லி பலாங்கொடையிலேருந்து அவினாஷி வைஜெயந்திமாலா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. அக்கறைப்பற்று பாப் டெய்லர் நிசார் வந்திருக்காரு, அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. பவானி சந்திரகலா, காலை வணக்கம் சகோதரா, வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மாரியம்மதியிலிருந்து இதே ரத்னம் வந்திருக்காங்க. ஆயண்ணா காலை நேர வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொட்டகலையிலிருந்து வசந்தம் சொந்தங்களோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்கள் பதுல்லை கெந்தகொள்ளையிலிருந்து ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காங்களாம். சரியா, அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அட்டன்ல இருந்து நவீன் வந்திருக்காங்க, இனிய காலை வணக்கம் சொல்லி ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் பட்டித்தில் இருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்காங்களாம். சரி, இப்போ நாம கேட்ட கேள்விக்கான பதில் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அழைப்பினை ஏற்படுத்தி நம்மளோட இணைந்திருந்தாங்க மது, இணைந்திருந்தாங்க வெள்ளவத்தையிலிருந்து. சரியா, மது என்ன சொல்லியிருக்காங்க

போறீங்க அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அழைப்பினை ஏற்படுத்தியோ அல்லது பேஸ்புக்கினூடாகவோ வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது நூற்றாகும். வணக்கம், வசந்தம்.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை ஆர்வம் இருக்கும். சரியா, அலைந்து திரிந்தெல்லாம் இல்லாம ஒரு இடத்துல போயிட்டு வாங்கினா நமக்கு இலகுவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சோ அங்க போனீங்கன்னு சொன்னா ஒரே குறியின் கீழ் சகல விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநிலை கண்டிப்பாக ஒரு தலைவலி காய்ச்சல் எல்லாம் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா வானிலை எப்படி இருக்கு, சரியா, கொஞ்சம் நனைஞ்சாலும் அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வேலைகளுக்கு அது இடையூறா இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும். அப்புறம் நீங்களும் உங்க வேலைக்கு பறந்து போயிடலாம் அப்படிங்கறதே ஞாபகப்படுத்துறோம். இது ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கறதையும் வந்து நினைவில் கொள்ளுங்க. சரி, இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சொந்தங்கள் இணைந்துகிட்டு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஒருத்தவங்க வந்துட்டு போயிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க, கொழும்பு 14 இருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த காலத்துக்கு போயிடுவாங்களாம். கடந்த காலத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட வந்து இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அவங்களுக்கு திருமணமான கணவர் வந்து அவங்கள ஒரு இடத்துல கண்டுட்டு எதர்ச்சியாக மீட் பண்ணி திருமணத்துக்கு முன்னால் கேட்டாங்க. அப்புறம் வீட்டில் பேசி வந்து திருமணம் செய்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கணவரை காதலித்து கரம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, இதெல்லவோ ஆசை, இப்படிதானே இருக்கணும் இல்லையா? சரி, நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாதிரியான ஒரு விடயம் இந்த ஒரு மாதிரியான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இறந்த காலத்துக்கு போயிட்டு அதை மாற்றி விட்டு வருவீங்களா, இல்ல நடந்ததெல்லாம் நடந்துருச்சு நமக்கு இனி அதெல்லாம் தேவை கிடையாது நாம வந்து எதிர்காலத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் முடிவெடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0-1-2-875-0-0-3 அல்லது 0-1-2-875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்ல நான் வசந்தத்தின் பேஸ்புக் பக்கம் வாங்க, வணக்கம் வசந்தத்துக்காய் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.
1: சரி.

விஸ்வாசம் வசந்தம் FM 102.6

மெல்லிசையும் வெறுகான வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

சுவாசம் வசந்தம் FM 102.6.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8. திரை உலகின்

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. செவ்வாய் ராகங்கள் தரும் கலைப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான சூப்பரான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக தந்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால பாடல்களின் சங்கமம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் நாம் கேட்ட தலைப்புக்கு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். சரி, ரமேஷ் இணைந்திருந்தாரு கீரிமலையிலேருந்து. அவர் சொல்லியிருந்தாரு தனக்கு வந்து எதிர்காலம்லாம் வேணாம், கடந்த காலத்துக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைச்சா தான் போவதா சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வத்தலையிலேருந்து ஐயாக்கன் எடுத்துட்டு சொல்லியிருந்தாரு கடந்த காலத்துக்கு போயிட்டு அந்த பசுமையான வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசை தான் அவருக்கு. இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் அப்போ இருக்கவே இல்லை, நான் அந்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு அதனால் கடந்த காலத்துக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் இணைந்திருந்தார் எங்களோட. அப்புறம் முல்லைத்தீவுலேருந்து சசிதரன் இணைந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பசங்களோட எதிர்காலம் மேம்படுத்துறதுக்காக அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் தான் அவங்களோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், இருக்கிற இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இல்லை ஒரு வரம் கிடைக்குது, இல்லை ஒரு சான்ஸ் கிடைக்குது, எதிர்காலத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனா உங்களோட இறந்த காலத்தையும் மாற்றலாம், இது ரெண்டில் எதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத வந்து அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கள். 0312 2775 0012 அல்லது 0312 2775 0111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இது எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போயிட்டு வாங்கணும், அலைந்து திருந்தெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னா எந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக வேண்டிய இடம் இது ஜனதா ஸ்டீல்ஸுக்கு போங்க. போனீங்கன்னு சொன்னால் இவை எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்புறம் வந்து இந்த காலநிலை வானிலை மாற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாத்தையும் ஏற்படுத்திடலையே, அப்படிலாம் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கள், யோசிச்சுட்டு இருக்காங்க, உடனே போங்க, போயிட்டு ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சலெல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் உங்கள் வேலைகளை பறந்துக்கிட்டே பண்ணலாம். சரியா, இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நினைவில் கொள்ளுங்க, தொடர்ந்து மினந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்

0: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐடி நூலக வலையமைப்பு டேக் கேர் பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற செயற்திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மன்னார்ல மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சோ அங்கிருந்து நம்மளோட நேரடியா இணைந்து கொள்றாரு விஜய் அவர்கள். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் சங்கர். வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான காலை பொழுது வணக்கம்.
0: வாகன பாதுகாப்பு அப்படிங்கறதுனால சும்மா பைக் ஓட்டுற மாதிரி சங்கர்ங்கிறீங்க இல்லையா நீங்க?
1: அழைச்சு சொல்லுவா இல்லையா?
0: சரி சொல்லுங்க, இந்த நாள் நிகழ்வு எல்லாம் எப்படி இடம்பெற்று இருக்காங்க?
1: உங்களுக்கு தெரியும் சங்கர், எங்களுடைய சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பா இந்த ஊடகம் என்ற ரீதியில் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்னா ஐடிஎன், அதே போல எங்களுடைய ஸ்ரீலங்கா செயலகம், கல்வி அமைச்சு, இலங்கை போக்குவரத்து போலீசார், இவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டு இலங்கையில் உள்ள பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வழித்தடத்தை பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் வேலைத்திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் வெற்றிகரமான 8வது வேலைத்திட்டமாக இன்றைய நாள் நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மன்னார் கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இன்றைய நாள் எங்களுடைய வேலைத்திட்டமானது மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் வலமை போல் எங்களுடைய வேலைத்திட்டமானது காலை 7 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த கல்வி வலயத்துக்குட்பட்ட 8 பாடசாலைகளில் இருந்து அதிகமான பாடசாலை மாணவர்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருந்தார்கள். எனவே இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு காலை பொழுதில் எங்களுடைய வீதி நாடகத்தோடு இந்த வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இந்த நாளிலும் வீதி நாடகத்தின் ஊடாக இந்த போக்குவரத்து சம்பந்தமான பல விதிமுறைகளை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு போக்குவரத்து போலீசார் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, வீதி விபத்துகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் என்ன மாதிரியான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை இன்றும் தெளிவாக அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது கருத்தரங்கு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் முழுவதும் குறிப்பாக 2 மணி வரை இந்த சித்தி விநாயகர் எங்களுடைய இந்து கல்லூரியில் எங்களுடைய இந்த டீக்கர் வேலைத்திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறது. இலங்கையில் அதிகரித்து வருகின்ற இந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு நாங்கள் இந்த விடயத்தை தெளிவாக சொல்லக்கூடிய மிக முக்கியமானவர்களில் ஒருவர்களாக இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை தெரிவித்து இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கோம். சிறப்பான ஒரு வேலைத்திட்டமாக இன்றைய நாளும் இந்த வேலைத்திட்டத்தை மாற்றிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்து கொண்டால் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைத்துக் கொள்ளலாம்.
0: சரி விஜய், நாளைய தினம் எங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க இந்த வேலைத்திட்டத்தை?
1: குறிப்பாக இந்த வாரத்தில் 3 பாடசாலைகளில் இந்த வேலைத்திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது சங்கர். நாளை நாங்கள் எங்களுடைய
0: ஓமந்தை
1: எங்களுடைய மத்திய கல்லூரி எங்கள் வேலைத்திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களும் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைத்திட்டம் 9வது வேலைத்திட்டமாக நாளை ஓமந்தை தேசிய கல்லூரியில் இடம்பெற தயாராக இருக்கிறது.
0: சரி, நன்றி விஜய் இணைந்து கொண்ட பைக்கு.
1: நன்றி.
0: சரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சித்தி விநாயகர் கல்லூரியில வந்து நடந்துட்டு இருக்கு இந்த டேக் கேர் வேலைத்திட்டம். நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஓமந்தை மத்திய கல்லூரியில இடம்பெற இருக்கிறதாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அழைப்பினை ஏற்படுத்தி நம்மளோட பகிர்ந்து கொண்டிருந்தாரு. சோ இது வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஊடக வலைப்பு டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலைத்திட்டம், வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செயல் திட்டம் மாணவர்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்தா நேரடியாக இணைந்துட்டு இருந்தாரு நம்மளோட விஜய் அவர்கள். சரி, இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் நாம கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏராளமா நான் எதிர்பார்த்த வந்து வேற மாதிரியான நிறைய பதில்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பதிலையில இருந்து ஜெய் இணைஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட எதிர்காலம் நிகழ்காலம், இந்த என்ன சொல்றது, கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சா, அபுல்ஹாசனோட பேசினாராம், அதோட அவரோட எதிர்காலம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் தெரியல அப்படிங்கிறாரு. அபுல்ஹாசனோட பேசி கேள்விக்குறி ஆகிற அளவுக்கா ஜெய் உங்களோட எதிர்காலம் இருக்கு? சரி, இருந்தாலும் பரவாயில்ல. பாவம் அபுல்ஹாசன் என்ன பண்ணாருன்னு தெரியல அவரை, இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் வந்து நன்றி சொல்ல வேண்டிய தருணத்துக்கு வந்திருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தை நெருங்கி விட்டோம். இன்றைய தினம் செவ்வாய் ராகங்கள் தந்த வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்களோட பேசுனது கலந்து கொண்டது எல்லாமே வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வந்து. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் விடைபெறதுக்கு முன்னாடி ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் அடுத்த கலையகத்தில் வந்து நம்மளோட ML கிருபானா வந்திருக்காங்க. ஸோ அவரையும் வரவேற்று விட்டு நானும் விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் சங்கர் புஷ்பராஜ். நன்றி மக்களே, நன்றி சொந்தங்களே, எல்லோரும் இன்றைய நாள் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா வசந்தத்தோடு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்.

0: தொகுப்பிலிருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேரம் காலை 10 மணி.

0: வெற்றிகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிட்டு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கான விண்ணப்ப காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இதுவரை விண்ணப்பிக்க தவறிய பரீட்சார்த்திகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளை கருத்தில் கொண்டே விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான காலம் எதிர்வரும் ஜூன் 26 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும்போது ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சினைகள் இருந்தால் அதற்கான உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு 0113-61-66-22, 0113-36-75-231 மற்றும் 0112-78-56-81 ஆகிய தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: ஐரோப்பாவை தாக்கியுள்ள கடுமையான வெப்பநிலை காரணமாக பிரான்சில் காரொன்றிற்குள் இருந்த சிறுவர்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பாடசாலை நேர அட்டவணைகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை பிரித்தானியாவில் நேற்றைய தினம் பதிவான வெப்பநிலை வரலாற்று பதிவுகளை முறியடித்துள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிரான்சின் ஆயின் உற்பத்தி பிராந்தியமான ப்ரோடெக்ஸ் நகரின் வெப்பநிலை 41.9 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வடைந்துள்ளதுடன் இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான வெப்பநிலையுடன் ஒப்பிடுகையில் அதிகம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிட்டு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 106.2 FM 106.2 FM எட்டு அலைவரிசையினூடாக தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-7750-0011 அப்படியும் இல்லை என்றால் 0112-7750-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.

0: சரியான வெயில், வெயில் நுட்பமாக இல்லாவிட்டாலும் வேதனையாக இருக்கின்றது.
1: அப்படியா, சரி சரி. அப்ப அடுத்த பாடல் கேட்கறதுக்காக யாரையெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள போறீங்க?
0: பல்லாங்குழையில் இருக்கின்ற வேணி, பாண்டிருப்பு ஒன்றை சேர்ந்த ஜீவி குடம், ஆதித்தன், தேவமணி டீச்சர், மருதமலை பிரதான வீதி, பட்டுக்கடை புகாரி, அமலன் தவராஜா, முகமது ராபிக் சார், அனைவரையும் அழைத்துக் கொண்டு தாருங்க.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி.

0: விட்டு ஊரு வந்து இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இப்போது நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. பாராஸ்டர் சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சியோடு யாரையெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் கேட்கறதுக்கு அபிஜானு, ரியா, மகாஷ்டன், ஞானசேகரன், வெள்ளையம் சவுந்தரராஜன், கிரிபோட் ஈன்சன், கண்ணந்தர வசந்த செல்வகாவும், சத்யா, ஸ்ரீபதி, தேஜா, அனித்து மேலும் கேட்பாங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா. நன்றி.
0: நன்றி.

சுமார் 102 டெசிபல். அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

0: மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பாடமே
0: முஸ்தகீன். வணக்கம், எப்படி இருக்கீங்க முஸ்தகீன்?
1: நல்ல நிலமா இருக்கேன் மேடம், நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையால வீட்டுல இருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, தற்போது நான் ரசிகர் கடையிலே இருக்கின்றேன். அருமையான பாடல்கள் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானதை கேட்டவாறு இருக்கின்றேன்.
0: சரி சரி, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: சாப்பிட்டு கொடுத்தா லைன் இருப்பேன்.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: வசந்த அழைத்து உறவு உங்களோட.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 23 தேதி மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து 2 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிறுமி வசிக்கும் வீட்டிற்கருகில் பாதுகாப்பற்ற கிணற்றில் நீர் நிரம்பி காணப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே சிறுமி தவறி விழுந்துள்ளார். தவறி விழுந்த சிறுமியை கிணற்றிலிருந்து மீட்டு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிறுமி உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கட்டாரின் மிகப்பெரிய எரிவாயு மத்திய நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்ததுடன் 66 பேர் காயமடைந்துள்ளனர். ராஸ் லஃபான் தொழிற்துறை வளாகத்தில் அமைந்துள்ள நாட்டின் முதன்மையான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்திலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்புச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் எனவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த எரிவாயு மத்திய நிலையத்தில் ஏற்பட்ட தீ தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: இடையில் கேட்டது கோவில் மணி செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சுவர்ணலதா பாடிய ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பினூடாக ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அன்புக்கினி அறிவிப்பாளர் ஆனந்தி அவர்கள், நான் மரவனே அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர், எப்படி இருக்கீங்க நாசிர்? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். அருமையான பாடல்கள் ஒலிபரப்பு கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் மேடம், நான் உங்களுடன் இதுவரை 4 பேரிடம் கேட்டுவிட்டேன், அந்த பாடல் தரவில்லை.
0: என்ன பாடல்?
1: அதாவது வண்டிச்சேரை சின்னராசு படத்தில் சாகுல் ஹமீத் பாடிய அந்த செந்தமிழ்நாட்டு தமிழச்சி என்ற பாடல், அருமையான பாடல்.
0: அடடா, அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் தர முடியாதே.
1: ஏனென்றால்
0: அது வந்து ஏஆர் ரகுமானுடைய இசையில் ஆரம்பித்ததுனால அது வந்து தர முடியாது. சரியா, நீங்க நாளைக்கு அந்த பாடலை நீங்க கண்டிப்பா கேட்கலாம்.
1: பாடலை தாருங்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்கறதா இருக்கீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மருதமனை ராஃபி, வசந்தம் ராஃபி, எச் எல் நஜ்முடீன், மசூர் மற்றும் பாலமனை சரத்தீன் முஸ்தகீன், ஐஷா ஹோட்டல் புகாரி தம்பி ஆகியோருக்கு பாடலை தாங்க.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைத்து கடமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: 2.6 102.8 சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், அன்பான காலை நேர வணக்கம். யார் இது?
1: நிமல்குமார்
0: எப்படி இருக்கீங்க? நிமல்குமார்,
1: நல்ல சுகமா இருக்க.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட முடிஞ்சு.
0: வேலையால வீட்டுல இருக்கீங்களா?
1: இன்னைக்கு வீட்டுல.
0: இன்னைக்கு வீட்டுல. இடைக்கால பாடல்கள் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்பவே பிடிக்கும்.
0: சரி சரி, இப்ப போன பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி ராதா, மகன் சந்துன், புவிலோசன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், நிலானி, ஜெகன், ரூபன், ராஜேந்திரகுமார், சுமதி, பிரியா, அஜந்தா, சச்சின், சுஷான் ஆகியோருக்காக.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி புசலாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிமையான காலை நேர வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல். மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப், மகன் ஹல்தாப், விக்னா ஹோட்டலில் வேலை செய்யும் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி மாத்தலையில் இருந்து சுப்பையா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம், சப்புமல்கந்த பெரிய குறியானையில் இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. காலை நேர வணக்கம், கள்ளிக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து சரவணன் அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம், சகோதரி மோதூர் பட்டித்திடலில் இருந்து வடிவேல் மற்றும் வசந்த வானொலியின் அபிமான நீர் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம், செவ்வாய் ராகம் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. கணவன் நிரோஷன் மற்றும் மகள் நிஷாந்தினி, மகன் நிதுக்ஷன், சுஜி, காயு அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி யட்டியாந்தோட்டையிலிருந்து சுலோச்சனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம், ஆனந்தி அக்கா செவ்வாய் ராகம் கொண்டு வரும் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி பேருவலை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள்.

0: மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 அலைவரிசை என்னோட இப்போது அழைப்பினோடாக. ஹலோ, வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம். நான் திருப்பூர் விநாயகபுரம் இருந்து சிவராஜா.
0: சிவராஜா, எப்படி இருக்கீங்க சிவராஜா?
1: நல்ல சுகமா இருக்கும்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வேலையா?
1: வேலை நான் இப்ப நிலக்கடலை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: மக்கள்
1: மருமக்கள் சிறப்பிலே மற்றும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. இந்து கலை அரசு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. செவ்வாய் ராகங்களோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வத்தலையிலிருந்து யுவராணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி திகிவலையிலிருந்து சாலினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. காலை நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி வடிவேல் பிள்ளை புத்தளத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஈராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மருதமுனையிலிருந்து ரபி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஜோ நீகாம்பரம் அக்கரைப்பற்றிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: இன்றைய நாள் முழுவதும்
3: இதமான
0: இடைக்கால பாடல்களோடு

0: தாய் ராகம் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இறுதியாக பேசுவதற்கு ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? கபூர், எப்படி இருக்கீங்க கபூர்? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா? சரி, படுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அந்த பாட்டை
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஜி ஆர் அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி அனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மதிய பொழுது வணக்கங்கள். இன்னும் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போறீங்க மதிய இருக்கிறது கலத்தோடு. ஆரம்பமே கொஞ்சம் அட்டகாசமா தருகை, ஏன்னா அபுல் வந்திருக்கிறார் இல்லையா? வணக்கம் அபுல்.
1: வீட்டுல சண்டை வெளியே சண்டை, ஒரே வீடு ஒரே கூடு ஒரே பொண்டாட்டி, இந்த சிக்கல் எல்லாம் மறந்து ஆசிக்கா வரணும்னு சொன்னா இந்த பக்கம் வந்தா ஜாலியா பேசியல
0: ஒரே ஒரு பொண்டாட்டி போதுமா?
1: போதாது
0: போதாது. சரி, அளப்பேட் படுத்துக்கு பேசலாம். பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு கேள்விகள் ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று கதை போல பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு கேள்விகள் ஐந்து ஒன்று ஒன்றுக்கு கால் பண்ணுங்க. இப்ப எங்க கூட பேசுறது
1: அதிக முதல்ல அப்படி மில்லன் சின்ன முகநூல் வழியா வாழ்ந்த ஒரு போட்டோ உண்டி, அந்த போட்டோ நம்ம வாழ ஃபுல் மேக்கப் தம்பி, அதுக்கு கீழே பேத்திட்டு அபிலா என்ன நானக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, சாச்சாக்கு பாட்டு, உண்மமா தாத்தம்மாக்கு பாட்டு ஒண்ணு பட படம் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பி டமாண்ட் எடுத்து டுமின்னு ஒரு ஆசைக்கான பாட்டு போல தாரு வந்திக்கா
0: பக்கத்து விட்டு பச்சை கிளி வந்துருக்கீங்க
1: வந்திக்கா தாரு.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஜீவாக்கா. வணக்கம் அப்லா சொல்லாம்.
1: வணக்கம் டாரு.
2: நிஜாம் நிஜாம்
1: நிஜாம் எங்கிருந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி?
2: நீர்கொழம்புல இருந்து.
1: நீர்கொழம்பு எப்படி அல்பத்து கஹோ
2: அப்படின்னா
1: அப்புறம் எப்படி கண்டு தொடர்ந்தா மூடியா?
2: தொடர்ந்து தொடர்ந்து.
1: அப்புறம் தாத்தா என்ன சரி கேளுங்க.
0: இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பேர் வேற பாசையில பேசிறீங்க, அத மறந்து
1: போயிடுச்சு.
2: இல்ல, அவனே பாசைய மாத்தி பேசுறாரு.
1: பாத்தீங்களா?
0: பாத்தி தான் பேசுறாரு, வேற மொழி இல்ல.
2: வேற என்னமோ பேசுறாரு, எனக்கும் தெரியாது.
1: சரி ஜீதேவி, டாரல்ல மீக்க பாட்டு ஒரு கேக்கு.
2: எங்க ஜீவா அக்கா கலைஞரே?
1: ஜீவா அக்கா பேசிட்டாங்க, இப்ப ஜிஆர் அக்கா வந்திருக்காங்க.
0: சரி ஓகே, நல்ல பாடுங்க. பாட்டு கேப்போமா?
1: கேளுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து.
0: சரி ஓகே, நன்றி.

0: நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கிற
1: நல்ல மாதிரியான ஒரு பாட்டு தாய்க்கு சூப்பர். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே பாட்டு உள்ள
0: இடைக்கால பாடல்கள் சும்மாவா? நாள் முழுக்க எக்கச்சக்கமான இடைக்கால பாடல்கள்
1: செவ்வாய் சும்மா வேணா ஸ்ரீதேவி,
0: அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் தேவை.
2: வாழ்க்கையில
0: என்ன
1: செய்ய
0: திருந்துட்டீங்களா?
1: கொஞ்சம் திருந்த முயற்சி பண்றேன்.

0: ஓகே, பூந்தோட்ட காவக்காரன் திரைப்படத்துக்காக நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நிரம்பி பொழுது 12:23.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான

0: அவர் இந்த திரைப்படத்துல வேறொரு பாட்டு இருக்கு தானே?
1: என்ன பாட்டு
0: உங்களுக்கு தெரியும் தானே? கேக்குறேன்.
1: சாம்பழ தடவை கிணத்துல
0: பாயுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்
2: அன்பான மதிய நேரம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் வணக்கம். தாரி இது கொழும்பு 14-15
0: பாட்டு தரணும்.
1: நாளைக்கு
2: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்காகவும் முக்கியமா உங்கள் இருவருக்காகவும் புவனேஷ் நந்தகுமார் சேர்க்காவும் சித்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜமீலா அருமல் பரத பாத்மா ரவி ரகுமா மருது குவைதி சின்னையா மகாதேவ் ஆட்டோ விஷ்ணுநாத உமா சந்திர வசந்தகுமார் ஃபாரூக் அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேக்க அனைத்து நேர்களுக்காக
1: நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: மனைவி வந்து ஒரு கயிறு எடுத்து வந்து சின்னாரம் கணவனுக்கு கையில கட்டி கொள்ளுங்க. அவர் என்னத்துக்கு கேட்டாரா? பேய் பிசாசு எல்லாம் ஓடி போகும். அது அவர் சொல்லிக்கார்.
0: நீங்க கட்டிக்கங்க.
1: பேய கொண்டு வந்து கொடுக்கறது அந்த பெரிய விஷயம்னு சொன்னாராம்.
0: சரி இப்ப பாட்டு கேக்கலாம்.

எழில் கொஞ்சம் மலையகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் 12:40 ஆகி கொண்டிருக்கிறது. அமல் எப்பவும் பார்த்தாலும் பிஸியா தான் இருக்கிறாரு.
1: பசி பசி வரக்குள்ள பிஸியா தான் இருக்கிற பசிக்கு வழி தேடி கொண்டிருக்கணும். ஸ்ரீதேவி,
0: நான் சொல்ற டயலாக் எல்லாம் நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு பசிக்கு வர
1: மாட்டாது.
0: ரெண்டு ஜோக் எடுத்து போட்டா சரி.
1: சரி டார் வந்தீங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: நீங்க வேலையா ஊட்லயா?
2: மற்றும் அவரோடு பாண்டியத்தை சேர்ந்த குணம் ஆதித்தன் மருதமனை பிரதான வீதி புட்டுக்கடை
0: புகாரி
1: சொல்லுங்க.
2: அவர்
1: உங்களோட கூட்டிட்டு வரத்தான் சொல்றாரு. அது எனக்கு விளங்குது. எனக்கு வச்சு புட்டு மாதிரி அவிக்க பாக்குறாரு போல.
0: சரி, நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 திரை உலகின்

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கலகெதிர, ஹோமாகம, கொட்டாவ, பன்னிப்பிட்டிய, பலன்பத்து மற்றும் மகரகம பகுதிகளுக்கு நாளைய தினம் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. லபுகம மற்றும் கலட்டுவாவிலிருந்து மகரகமவிற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் பிரதான குழாயில் முன்னெடுக்கப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய நாளை மாலை 6 மணி முதல் மறுநாள் மாலை 6 மணி வரை இந்த நீர் விநியோக தடை அமுலில் இருக்கும் எனவும் தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் அமெரிக்கா இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளதாக மத்தியஸ்த நாடுகளான பாகிஸ்தான், கட்டார் ஆகியன இணைந்து கூட்டாக அறிவித்துள்ளன. மெக்காசிய நாடான ஈரானுடன் போர் நிறுத்தம் மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்காக ஹோமுஸ் ஜலசந்தி திறப்பு உள்ளிட்ட 14 அம்சங்களுடன் கூடிய தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டுள்ளது. கால அவகாசம், நிரந்தர ஒப்பந்தத்தை எட்ட தேவையான சாத்தியக்கூறுகள் மற்றும் தீர்க்க வேண்டிய பிரச்சினைகளை 60 நாள் கால அவகாசத்துக்குள் பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தலைமையில் அமெரிக்க குழுவும் ஈரான் பார்லிமென்ட் சபாநாயகர் முகமது பகர் கலிபாப் தலைமையில் அந்நாட்டு குழுவினரும் ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். மத்தியஸ்த நாடுகளான கட்டார் மற்றும் பாகிஸ்தானின் பிரதிநிதிகளும் சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சரும் இதில் பங்கேற்றிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: அடடா என்ன பாட்டு இந்த
1: மாதிரி நிலவு மலர் உங்களோட டான்ஸ் வந்த மாதிரி பசங்க ஆடுறீங்க எங்க டான்ஸ் கிளாஸ் போறீங்க
0: டான்ஸா உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டது எல்லாமே அதுதான்
1: சில வாழ மாவட்டம் பசங்க பசங்க பசங்க மிச்சம் ஆடுவானேன்னு
0: ஆமா நான் உடஞ்சு போயிட்டேன்
1: ஆமா
0: ஓகே இவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த மடத்துல யாரும் வந்திருக்காங்க
1: வணக்கம்
2: மறக்க
0: முடியும்
1: வேற வேற நிகழ்ச்சியில பேசுறத கேட்டு எங்களுக்கு சரி மன வார்த்தை எங்களோட கோச்சு எங்க நிகழ்ச்சி பிடிக்கலையா தெரியும் அவங்களுக்கு
2: என்ன
1: அப்படி செஞ்சு சொல்லிட்டீங்க
0: வெச்சிட்டீங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு
2: சவுந்தலா
0: தேவி அது இல்ல ஆடு மாடு பழுதா போயிடும் இவரை விட்டா
1: அப்படியா
0: அதுதானே அதுதானே பாருங்களேன் இங்க இருக்கிற எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சு
1: சரி பேச போன உடனே கிடையாது பட்டியல சரி அது விடுங்கம்மா எப்படி சாப்பிட்டீங்களா அம்மா இனிமே தானே இதுக்கு பிறகு தானே
2: சாப்பிட்டேன்
1: ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க ஆசிக்காயிங்க தாரம் எல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாடுவோம் கேக்கும்
0: எனக்காகவே இருக்காங்களே எனக்காக இது எனக்காக

0: மனே மனே
1: உன்னை தானே என் கண்ணில் உன்னை கண்டே
0: சின்ன பெண்டே.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: பாத்தீங்க, இப்படி வெளியே வந்து அந்த மாதிரியும் இல்லாம இந்த மாதிரியும் எந்த மாதிரியும் இல்லாம இருக்கிறே தான் மதிய நேர குதுகல்.
1: ஆமா, நான் வெங்கையா வந்தா இப்படிதான் ஒரு பாட்டு
0: வாங்க. வெங்கையா வந்தா பிஸ்கட் போட நீங்க தின்னு ஓடிடுவீங்க. அப்படி
1: ஒரு வெள்ள ஒரு ஒரு மாறான கேரக்டரா வெளியே
0: வரது விளங்குது விளங்குது எனக்கு விளங்குது. அமெரிக்கா ஓட்ட போட்டிக்கு போனீங்கன்னா சரி
1: சரி ஓகே எடுக்கணுமே.
2: கல்யாணம்
0: என்ன
2: வாழும் வரை போராடுன்ற ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல வசந்தத்துல மிச்ச நாளா போடவே இல்ல. உங்கள் இருவருக்காகவும் வசந்தம் கேக்கும் அனைவருக்காகவும் எனக்காகவும் அந்த பாடலை கட்டாயமா தாருங்கள்.
1: நன்றி
0: நன்றி
2: நன்றி அக்கா, நன்றி அண்ணா,
0: நன்றி தம்பி.
1: இந்த கல்யாணம் கட்டின எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க.
0: வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் கட்டிப்பாரு சும்மா சொன்னா வீடியாவது கட்டிப்பட்டு இருக்கலாம். ஐயோ,
1: என்னத்துக்கு தான் கல்யாணம் கட்டினீங்க?
0: சும்மா ஆசி 60 நாள் மோகன் 30 நாள் செல்லிக்கான சும்மா செல்லிக்கான
1: நாங்கெல்லாம் கட்டக்கூடாது.
0: நீங்க கட்டி நல்லதா இருப்பீங்க. பத்த போறவன் தானே கஷ்டப்படுறே.

0: எடுத்த உடனே கல்யாணம் கட்டிட்டேன்
1: விருப்பம் இல்ல. நாங்க இன்னும் பொடி சின்ன பொடி மாய்க்கிறேன்.
0: அதுதான் உங்களுக்கு செட் ஆகுது.
1: செட் ஆகுது.
0: இப்ப பாட்டு கேப்போம் என்ன.

0: தொடர்ந்து முடிந்திருக்கலாம். மதிய நேரம்
1: குதூகலத்தோடு
2: நேரம் 1:37
3: தமிழின் சுவா

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிங்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.8
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: எங்க குண்டலக்கடி கும்மாண்டு செல்லி செல்லி செல்லிக்கா இல்ல
1: அறிவாளி பக்கத்துல இருக்கிறது
0: இருந்தவே இல்லையே. நீங்க ஒண்ணு புடிச்சு கொள்ளல சரியா, டார் வந்தீங்க பாருங்க.
1: சரி ஓகே, பேசுறதுக்கு வசந்தகுமார்.
2: அன்பான மதிய நேர வணக்கம். இருக்கும்
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க வசந்தகுமார்?
2: ரொம்ப நலமா
1: இருக்கிறேன்.
0: நீங்க
1: எப்படி
0: இருக்கீங்க?
2: பாட்டு
1: கேக்குறீங்க. சரி வசந்தகுமார், வாழ்க்கையெல்லாம் வசந்தமா போயிட்டு இருக்கா?
2: ஆமா.
1: சரி ஓகே, என்ன ரீசனுக்கா வண்டி ஒரு பாட்டு ஒன்று கேட்பீங்க தானே இடைக்கால பாடு?
2: ஆமா.
0: என்னதுக்காக பாட்டு கேட்பீங்க? திடீர்னு இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு
2: வந்து நம்ம யாரு சுரேஷ் அவரோட ஸ்பெஷல் டே தானே, அவருக்காக பூமலை பொழுது படத்துல மை நேம் இஸ் ஆஷா அந்த பாடலை தர
0: முடியும். மை நேம் இஸ் ஆட்டாவா?
2: மை நேம் இஸ் ஆஷா.
0: என்ன
1: பாட்டு? My name is Billa.
0: Billa, கேள்வி பாட்டு.
1: இனி பக்கத்து வீட்டுல இருப்பா பாருங்க அடிக்கடி.

புத்துணர்வுகளோடு நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின்

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு இணையவழி மூலம் முன்னெடுக்கப்பட்டு வந்த சட்டவிரோத மின் சிகரெட் விநியோக வலையமைப்பொன்றை மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் முறியடித்துள்ளனர். யக்கல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வீரபுர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது ரீசார்ஜ் செய்யக்கூடிய 65 மின் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் வீரபுர பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் இளம் யுவதிகளுக்கு இந்த ஆபத்தான சாதனங்களை விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: உக்ரைனை கைப்பற்றும் நோக்கில் கடந்த 2022 பிப்ரவரி 24 அந்நாட்டின் தலைநகர் கியேவ் நோக்கி ரஷ்ய ராணுவம் போர் தொடுத்திருந்தது. இந்த போர் நடவடிக்கைக்கு பதிலடியாக உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து 4 வருடங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை நோக்கி சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் உக்ரைன் ராணுவம் கடந்த 21 தாக்குதலில் நடத்தியது. இதில் 59 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து மாஸ்கோவின் 4 சர்வதேச விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் யுக்ரைனின் தெற்கு ஒடிசா பிராந்தியத்தின் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒடிசா மாவட்டத்தில் உள்ள ஒரு விவசாய பண்ணை முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: போகலாமா?
1: போதானே, ஊருக்குள்ள போலாம். செலவுக்கு காசு தெரிய யார்
0: வணக்கம்.
1: நிச்சயமா.
0: ரொம்ப
1: சந்தோஷம் ஐயா கண்ணு. தாராளம் மீக்க ஐயா கண்ணு பாட்டு கேக்க.
2: பாடலை கேட்பது சார், குடும்பத்தில் அனைவருக்காகவும், சேன்குமார், மசந்தகுமார், குணசீலன், திருச்செல்வம், ஈடன், தோப்பூர் அனிபா மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காக உங்களுக்காக சேர்த்து கேட்கும் பாடல் ஒன்று தர முடியுமா?
1: என்ன பாட்டு? என்ன?
2: அதாவது நிழல்கள் படத்தில் எஸ் பாலசுப்ரமணியம் புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனானே.
1: புது ராகம் படைப்பதால் நானும் இறைவனானேன்னா பாட்டு அது?
2: அது வந்து நிழல்கள் படத்தில்.
1: என்ன பாட்டு அது? முதல் ஆரம்பம் எல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பாடி
2: காட்டுங்க. புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனானே.
1: அதான் அப்படியா தொடங்கும்?
2: ஓ,
1: இப்படி வராது. என்ன மலைச்சி ரெண்டு அப்படியே வரும் இல்ல?
2: ஆமா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
1: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி சார், நன்றி. இதுவரைக்கும் மதிய வணக்கம். மீண்டும் மீண்டும்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி
0: வணக்கம் வணக்கம். சரி, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்.
1: பாட்டு எப்படி பாட்டு நீங்களே மலை என்ன சொல்ல பாட்டை போடுங்க கண்ணு.

0: செவ்வாயாகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அபுல் அட்டகாசம் தாங்க முடியல, பாருங்க மைக் ஆஃப் ஆனா என்ன அட்டகாசம்
1: நிறைய
2: சொந்தம் வந்தம்போல் எங்களோட ஈக்கிய தானே ஈடன்.
0: சொல்லுங்க யாருக்கெல்லாம் பாட்டு.
1: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: அதுபோல முடிஞ்சா போடுங்க நம்மள தேவாட பாடலும் உண்ட விடையில விடையில.
2: என்ன மாதிரி பாட்டு தேவாடு?
0: இது நல்ல கதையா இருக்கு. சுவராகத்தில வந்துட்டு தேவாட பாட்டு கேக்குறீங்க?
2: சும்மா கேட்டு பாக்குறதா? முடிஞ்சா விடுங்க.
1: தேவாட பாடலுக்கு ரொம்ப விருப்பம். என்னன்னு
2: தெரியும் அதிகம் விருப்பம். உங்களுக்கு பேர் வந்து தேவா ஈடன் அப்படின்னு வைக்கலாம்.
1: என்ன?
2: நன்றி. யாரெல்லாம்? மீகா ஸ்ரீதேவி,
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜெமாயாம குசுராஜ, இளவட்டாரம் குடுத்து, சமூகத்தில் வசந்தா, பதில ராஜமன் கன், ராஜேந்திரன், வெளிமன்ற செல்வரன், பத்தில் ஐயா கண், கிருஷ்ணவர்தான், நாட்டோஸ்வரன், மச்சந்திரன்,

0: அருள்மொழி அது போல
1: எல்லாருக்காங்க கேப்போம்.
0: மேரில் இந்த நேரத்துல எல்லாருக்காகவும் உங்களுக்கு உங்கள் இருவேற்காகவும்
1: நன்றி. சரி ஓகே, இப்போ இங்க கூட யார் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா
2: முகநூல் வழியாக தார் வந்தி கஷி தேவி
1: நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. யார சேர்த்துக்கொள்ளணும்?
2: ஹாய் அண்ணா அக்கா, நாங்களும் நவகம்பரம் அபிலேஷ் கர்ட்டன்ல இருந்து ஷப்ல இருந்து வசந்தம் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும். எங்களுக்கும் ஒரு சூப்பரான பாட்டு தாங்கன்னு ராஜா நானா சொல்லிக்கார்
1: கொடுத்துடலாம். அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் இணைத்தினுமையான பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டமனாறு செல்வ சந்தி சுதன் வந்திருக்கிறாரு. தூத்துக்குடி பாலசுப்ரமும் வணக்கம் சொல்ல இருக்கிறாரு. மர்ஷுக்கா வந்திருக்கிறாங்க, ஹாய் சொல்லி.
2: அது மாதிரி எங்க கூட்டாளிக்கார் மரதான ரமேஷ் வந்திருக்கார், சுரேன் வந்திருக்கார், ஃபசால் வந்திருக்கார், சுரேஷ் வந்திருக்கார், அது போல வந்து எங்க கண்மணி வந்திருக்காங்கன்னு சொல்லி சுரேன் ஜி செல்லிக்கார்.
1: சத்யா ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. குசலராஜா இணைந்திருக்கிறாரு. இருவருக்கும் வணக்கம் சொல்லி ஹப்டன் அவினும் ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு.
2: உண்மையாவா?
1: உண்மைதானே, ரெண்டு பேரும் வந்த வேற லெவல்
2: தானே.
1: சரி ஓகே, கேசா
2: கேசி இல்லையா?
1: இல்ல பாடல் இது. சரி, கமலஹாசன் வந்திருக்கிறாரு, அதே போல வணக்கம் சொல்லிட்டு. கருப்பையா கலைச்செல்வன் போவந்தலாவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க.
2: பரமானந்தன் வசீகரன் வந்து இனிமையான அன்பான மதிய நேர வணக்கம் அண்ணா, எனக்கும் சூப்பரான ஒரு பாட்டு தாங்க இந்த இரு குழந்தை சொல்லிக்கார்.
1: மருதமுனை ராஃபி வந்து இருக்கிறாரு, மதிய வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிய மதிய வணக்கம் இருவருக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சபுமல் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க.
2: உணகல இருந்து ஜேசுதாஸ் வந்திருக்க, அன்பான மதிய நேர வணக்கம். நானா நீங்க இல்லாட்டி வேலை இல்ல, அந்த பக்கத்துல இருக்க உள்ளே கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லிக்கார்.
1: கையில மடியில போட்டு பேசுற மாதிரி அப்படி ஒன்னு தெரியல. வணக்கம் சொல்லிட்டு தமிழ்நாடு புஷ்பவனம் வந்திருக்கிறாங்க, பவானி வந்திருக்கிறாங்க, அதே போல இனிய மதிய வணக்கம் சொல்லிட்டு புவனேஸ்வரன் வந்திருக்கிறாரு.
2: அது மாதிரி வந்து எங்க ஆறுமுகன் ரமேஷ் சொன்ன இனிய மதிய நேர வணக்கம் ஊர்கூடவத்த தமிழ்நாட்டுல இருந்து. எங்க ஊர்கூடவத்த தமிழ்நாடு?
1: அதுதான்
2: அங்க இருந்து வந்தீங்க. சூப்பரான பாட்டு நானா அப்படின்னு சொல்லிக்க.
1: சரி, எல்லாருக்காகவும் பாடல் வருகிறது கேளுங்க.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
3: ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து
4: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. விதிமுறைகள் தெரியுமா?
1: தெரியாது. அது என்ன, எப்படி
0: அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வீதி விபத்துக்களை கத்துக்கங்க. தேடி
1: தேடி சொல்லி
0: கொடுக்குறாங்க. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் டேக் கேர் வேலை திட்டத்தின் கீழாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலையும் இருக்குதானே, அதுல வந்துட்டு உங்களை மாதிரி இப்ப வளர்ந்து வர ஆக்கள் எல்லாம் எதிர்காலத்துல இப்படிதான் வருவாங்க. கேர்ள் ஃபிரெண்டே பாய் ஃபிரெண்டே வச்சுட்டு கண்ணு முன்னு தெரியாம விபத்து ஏற்படுத்திட்டு போறது, அதனால நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுறது. இந்த வீதி விதிகளை சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டா எதிர்காலத்துல அந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும்.
1: நல்ல விஷயம். இது வந்து வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கண்ட ஐடிஎன் சேர்ந்து செய்றாங்க.
0: ஆமா, அவங்களுடைய அன்சனல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே கவனமாக உங்களுடைய பாதுகாப்பான ஒரு பயணமாக அமைக்கணும் அமையணும். உயிர்கள் அப்படிங்கறது திரும்ப கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இல்லையா? இது எங்க கூட பேசுறதுக்கு மாத்தலையில இருந்து
1: தாரு. தாரு
0: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் தாரு. இது நீங்க போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிப்பீங்க. நம்பர் சொல்லுங்க பாப்பா. சரி, என்னத்த சொல்ல என்ன சரிங்க மகேந்திரன்? இப்ப வேலையா? வேலையோட வேலையா இருக்கீங்க. நீங்க பஸ் தான்
2: என்ன
1: சொல்ல போயில பஸ் மாதிரி பெருத்தா இப்படி சிரிப்பாங்க? வேலை சரிங்க சிரிக்கிற நீங்க போஸ் சிரிச்சு கொண்டே
2: வேலை
0: என்ன பாட்டு கேப்பமா?
1: சாப்பாடு டைம்ல சிரிச்சு கொண்டு சாப்பிடுறீங்கன்னா இந்த முள்ளு தொண்டல குத்தாமைக்கு என்ன செய்யணும்? செருப்பு போட்டு
0: சாப்பிடுவோம்.
1: பாட்டுகள் கேக்கும்
2: மற்றும்
1: நன்றி.
0: வாலிபத்துல காதல் அப்படின்னு என்ன?
1: வாலிபத்துல காதல் செல்ற இப்ப எங்கட வயசுமா சின்ன பொட்டி மாதிரி 17-18 அந்த வாழ்ட பொங்கல 55 பழைய காதல் தானே?
0: என்ன செய்யற கேக்க
1: சண்டமுல்லை போ அப்படி தண்ணி இப்படமா தான்
0: எங்கட எங்கட ஏஜ் லவ்ஸ் அதுதான் வாலிப காதல்.
1: வேற என்ன
0: கேக்கலாம் இப்ப

0: எனக்கு ஜே
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே வாழவைக்கும் காதலுக்கு ஜே.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: ராஜாதே ராஜாதே பிரதிகா பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் நேரம் இப்பொழுது 2:47.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM. பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.

0: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
1: நடிகர் சுரேஷ்.

0: போலாமா?
1: போதானே, வேணியில் வந்திருக்கால் பயங்கரமான போட்டு தாக்க வந்திருக்காங்க. என்ன
0: அதுதானே, அதுதானே. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போகிறோம். தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியை தோத்து வழங்க உங்களுடன் சிவானி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க
1: ஆள் விழுங்கி ஹபுல் ஹாசன்.
0: நான் ஜி ஆர் என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியம் மக்களே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனனி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக ஜனாதிபதியினால் 15 உறுப்பினர்களை கொண்ட சம்பள மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. தெல்கே அசோக பீரிஸ் தலைமையில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குதல், அரசு ஊழியர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்தல் குறித்து பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதே இந்த ஆணைக்குழுவை நிறுவியதன் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் 33வது உறுப்புரிமையின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கமைய இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கனடாவின் மான்ட்ரியல் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தாக்குதலை நடத்தியவரும் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். உணவகங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளை நிறைந்த ஒரு நெரிசலான பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் கனடா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனனி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: நேர்களிவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக செவ்வாயிலாகவும் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகின்றோம். இன்றினாலும் மிக முக்கியமான விடயங்களை அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நானும் வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. ஆரம்பத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். அதாவது சீக்கிரம், அதாவது இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது இல்லையா. அந்த வகையில நேற்று தினம் வந்து சீக்கிரியாவை பார்வையிடுவதற்காக 4 பேர் வந்து சென்றிருக்கிறாங்க, 4 பெண்கள் வந்து சென்றிருக்கிறாங்க. அப்போ செல்லும் போது எந்த விதமான ஒரு சுற்றுலா கைடன்ஸ்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போகாம இவங்க 4 பேர் மட்டும் போயிருக்கிறாங்க. எதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சூரிய உதயத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதிகாலை வேளையில அவங்க தனியா அந்த நுழைவாயில் கிட்ட போகும்போது காட்டு யானைகள் வந்து அவங்களை வந்து தாக்க முற்பட்ட வீடியோ வந்து இப்போ வந்து வெளியிடப்பட்டிருக்குது. எதனால பாத்தீங்கன்னா, அந்த காட்டு யானைகளுடைய தாக்கத்துல இருந்து அங்க கடமை புரிந்த பணியாளர்கள் வந்து அவர்களை மீட்டெடுத்திருக்க சம்பவம் வந்து ஒன்று இடம்பெற்றிருக்குது. எனவே நாங்க வந்து சுற்றுலா பயணிகளாக வருகை தந்திருக்கவர்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் செய்யறது ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விடயமாவும் இருக்குது. தொடர்ச்சியாக இதே போன்று மிக முக்கியமான விடயங்கள், மிக சுவாரஸ்யமான விடயங்கள்லாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் 5 மணி வரைக்கும் இணைந்திருங்கள். இது போட்டு தாக்கு நிகழ்ச்சி.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கல் எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். செவ்வாராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் மாலை 3 மணிக்கு கடந்து 17 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் காலை 7 மணி முதல். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

இது வசந்த காற்றலையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். அதாவது அஸ்வி சும நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் ஜூன் மாதத்துக்கான இரண்டாம் கட்ட பலன்களை இன்று முதல் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை வந்து ஒரு மிக முக்கியமான விடயத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கொடுப்பனவு 270,025 தகுதியான குடும்பங்களுக்கு கிடைக்கப்பெறவும் இருக்குது. இதற்கமைய பாத்தீங்கன்னா மொத்தமாக 3,287,063,750 ரூபாய் தொகை இன்று உரிய பயனாளிகளோட அஸ்விசும கணக்கு வைப்புகள்ல வந்து வைப்பு செய்யப்பட்டிருக்கதாகவும் தகவல் வந்து இப்போ கிடைக்கப்பட்டிருக்குது. எனவே இன்று முதல் நீங்க இந்த இரண்டாம் கட்ட அஸ்விசும நலன்புரி நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிக் கொள்வதோடு தொடர்ச்சியாக நாங்க அப்படியே காலநிலை பக்கமா போயிட்டு வரலாம். கடற்பிராந்தியங்களுக்கு அவசரமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்குது. அதாவது கட்பிடி முதல் மன்னார் ஊடாக கன்கசின் துறை வரையிலான மற்றும் காலி முதல் ஆம்பாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புக்கான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வந்து வளிமண்டல உயர் திணைக்களம் வந்து விடுத்திருக்கிறாங்க. இந்த அறிவித்தல் பார்த்தீங்கன்னா நாளை அதாவது 24 ஜூன் மாதம் முற்பகல் காலை 11 மணி வரை செல்லுபடியாகும் வகையில இந்த அறிவித்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்குது. கட்பிட்டி முதல் மன்னார் ஊடாக கன்கசின துறை வரையின் மற்றும் காலி முதல் அம்பாந்துறை ஊடாக பொத்துவில் வரையிலான கடலோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள்ல காற்றின் வேகம் பாத்தீங்கன்னா அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து இப்ப மிக முக்கியமான ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடற்பரப்புகளை பயணிக்கும் போது அவதானத்தோடு செயல்படுமாறும், அது மட்டும் இல்லாம மீனவர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினர் வந்து ரொம்பவுமே அவதானத்தோடு செயற்படுங்க. அனாவசியமாக நீங்க கடல் வந்து கொந்தளிப்பாக இருக்கும் போது கடற்கோள் செல்றதை தவிர்த்துக் கொள்ளுங்க அப்படின்ற மாதிரியான அறிவித்தல்கள் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. எனவே கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடலோடு அண்டித்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்பவுமே அவதானத்தோடு இருங்க அப்படின்றதை நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த கிளாம் இது வசந்த காற்றலையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. நேரமாலை 3 மணி கடந்த 26 நிமிடம்.

இளையராஜாவின் இசையில் மனா மற்றும் ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒளித்து ஓய்ந்திருக்கிறது.

0: சுவாகத்தம் கண்டு வரும் போட்டுத்தாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 3:31.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இது மக்கள் சூடிய மகுடமே,
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள் திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேரம் மாலை 3 மணி கடந்து 45 நிமிடமாகும். இந்த வேளை நாங்கள் அப்படியே இந்த செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக அவதானத்தை செலுத்தலாம். அதாவது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 3ம் கட்ட தடவையில் அகழ்வாய்வு பணிகள் 31ம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று வந்து இடம்பெற்றிருந்தது. நேற்றைய தின அகழ்வாராய்ச்சியின் போது பார்த்தீங்கன்னா புதிதாக அடையாளம் காணப்பட்ட 7 மனித எண்புக்கூட்டு தொகுதிகளுக்கும் முறைப்படி சுத்தம் செய்யப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் மட்டும் ஒரே நேர்கோட்டில் புதைக்கப்பட்டவாறு காணப்பட்டிருக்குது. இது வெறும் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்குன்னு கூட சொல்லலாம். அதோடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த எண்பு தொகுதிகளின் மேலும் 13 மனித எண்புக்கூடு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதன்படி பார்க்கும்போது செம்மணி மனித புதைக்குழியின் தடவியல் அகழ்வாய்வு தளம் மற்றும் 1 மற்றும் 2 இரு பிரிவுகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக இதுவரையிலும் 412 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்குது. அவற்றில் பார்த்தீங்கன்னா 390 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்குது.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய தராக வைக்கப்பட்டிருந்த 4 கஜமுத்துக்களுடன் மூவர் அராவ கரந்தகமட்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் விபில, மாத்தளை மற்றும் பகமுனு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 49, 31 மற்றும் 29 வயதுடையவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஹாலியல உடுவர முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வசம் இருந்த கஜமுத்துக்கள் என சந்தேகிக்கப்படும் 4 துண்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: வெளிநாட்டுச் செய்தி ஒன்று. போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு அணு ஆய்வாளர்களை மீண்டும் நாட்டுக்குள் அனுமதிப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் தெரிவித்த கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வாளர்களுடன் கலந்துரையாடல்கள் இன்றே கூட தொடங்கலாம் என்று வேன்ஸ் கூறியிருந்தார். ஆனால் ஈரானின் வெளிவிவகார அமைச்சகம் அணு ஆய்வுகள் தொடர்பாக புதிய எந்த உறுதிமொழியும் வழங்கப்படவில்லை என்று அரச ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா தற்காலிகமாக சில தடைகளை தளர்த்தி பல தசாப்தங்களுக்கு பிறகு ஈரான் அமெரிக்க டாலர் மூலம் எண்ணெய் விற்பனை செய்ய அனுமதித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் பஹன்சக்ஸ் நகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு நடுவராக செயற்பட்ட கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான செயல்திட்டத்தில் அமெரிக்காவும் ஈரானும் உடன்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். மணி நேரமும் அவதானத்துடன்
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

பல பகுதிகளுக்கு நாளை முதல் 24 மணித்தியாளர் நீர்வெட்டு வந்து அமல்படுத்தப்பட இருக்குது. அதன்படி பார்க்கும்போது நாளை பிற்பகல் இரவு 8 மணி முதல் வியாழக்கிழமை பிற்பகல் 8 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு சில பகுதிகளில் வந்து நீர் விநியோகத்தை நிறுத்துவதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. கடுவாவை முதல் பொர்லஸ்கமோ வரையிலான நீர் விநியோகிக்கும் பிரதான விநியோக கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பராமரிப்பு பணி வந்து செயலுக்கு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த நீர்வெட்டு வந்து அமல்படுத்தப்பட இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீர் விநியோகம் தடைப்படும் பகுதிகளாக பாதுக்கை, ஓமகம, கொட்டாவை, பன்னிப்பிட்டியா, பலன்வத்து ஆகிய இடங்களுக்கு வந்து நீர்வெட்டு வந்து நாளை முதல் ஆளும் அமுல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னர் விடுக்கப்பட்ட அறிவித்தலின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாளை 24 தேதி பிற்பகல் 6 மணி முதல் மறுநாள் 25 தேதி பிற்பகல் 6 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான விடயத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. எனவே நீர் விநியோகம் ஏற்பட்டிருக்க இந்த சூழலுக்கு வந்து மிகவும் வருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீரை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வந்து ஒரு மிக முக்கியமான விடயத்தை பொதுமக்களிடம் கோரிக்கையாக விடுத்திருக்கிறாங்க. மற்றும் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள போறேன். அதாவது பாத்தீங்கன்னா நாடளாவிய ரீதியில இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்குது. இதனை தவிர்க்கும் முகமாக நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஓர் அங்கமாக இந்த டீ கேர் வேலைத்திட்டமானது பாடசாலை மாணவர்கள் மத்தியில மிகவும் சிறப்பான முறையில வந்து ஏற்படுத்திட்டு வராங்க. அதாவது வீதி விபத்து விபத்தை வந்து எப்படி நாங்க குறைத்துக் கொள்ளலாம், வீதி விபத்துக்கள் வந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விழிப்புணர்வு செயற்பாடுகள், அதே போல வீதி நாடகங்கள் வழியாக இந்த விழிப்புணர்வு வந்து மிகவும் சிறப்பான முறையில வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுயாதீன ஊடக வலிமை வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி மற்றும் லக்கண்டா ஆகியன இணைந்து இந்த செயற்பாடு வந்து மிகவும் முக்கியமாக மிகவும் நேர்த்தியாக செய்துட்டு வராங்க அப்படின்றத நானும் ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்து கொள்றேன். நேரமாலை 4 மணிக்கு 12 நிமிடமாய் கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது சிவராகம் கொண்டு வரும் பூட்டுத்தாக்க நிகழ்ச்சி.

0: Live music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.
1: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 4 மணி கடந்து 22 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 24 திகதி வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் காலை 7 மணி முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு

ஈரமான ரோஜாவி திரைப்படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகியின் குரலில் அமைந்த ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நாங்க அபி போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரமாலை 4 மணிக்கிடந்து 29 நிமிடமாகும் இந்த வேலை. அப்படி நாங்க உலகத்து பக்கமா போயிட்டு வரலாம் இல்லையா? கத்தாரில் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்துல 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் வந்து இணைந்து கடந்த பிப்ரவரி இறுதியில வந்து தாக்கியிருந்தாங்க. இந்த தாக்குதல் போது பார்த்தீங்கன்னா, ஈரானில் 2000க்கும் மேற்பட்டோர் வந்து பலியாகியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. அந்த நாடுகளின் அமெரிக்காவின் படைத்தளங்கள் வந்து அமைக்கப்பட்டும் இருந்திருக்குது. இதனால அந்த நாடுகளையும் ஈரான் வந்து தாக்கி இருக்கிறாங்க. இதுல குறிப்பாக பார்க்கும்போது, கத்தார் நாட்டினுடைய ராஸ்பஃபான் பகுதியில முக்கிய இயற்கை எரிவாயு ஆலையில் ஏற்றுமதி முனையம் வந்து குண்டு வீச்சால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு எரிவாயு ஏற்றுமதி செய்யும் பணிகள் வந்து அனைத்துமே முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த நிலையில தான் நிரந்தர போர் நிறுத்தத்துக்கான அமைதி பேச்சுவார்த்தை வந்து நடந்து வர நிலையில பதற்றம் சற்று தணிந்து இருக்குது. இதுக்கு பிறகு நாங்க நம்மளுடைய பொருளாதார ரீதியான முயற்சிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கட்டார் வந்து ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்து எரிவாயு ஏற்றுமதி முனையத்தை மீண்டும் இயக்கி உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா, ஊழியர்கள் மற்றும் என்ஜினியர்கள் அங்குள்ள ஃபர்சான் எரிவாயு விநியோக ஆலையில மறுசீரமைப்பு பணிகளில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருந்திருக்கிறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக அங்கு பயங்கரமான சத்தத்தோட வெடி விபத்து ஏற்பட்டு ஆலை முழுவதும் பாத்தீங்கன்னா தீப்பற்றி எரிந்திருக்குது. இந்த கோர விபத்துல ஆலையில் பணியாற்றி கொண்டிருந்த 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் வந்து உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க. 66 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தும் இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, 18 தொழிலாளர்கள் மாயமாகியும் இருக்கிறாங்க. இந்த விபத்துல உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணியுடன் மாயமான தொழிலாளர்களை மீட்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருது. மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றங்கள் காரணமாக பாத்தீங்கன்னா பல்வேறு உயிர்கள் வந்து இழந்த தருணத்துல இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுறதும் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமாவே மனவேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம். தொடர்ச்சியாக எழுந்திருக்கலாம். இது வசந்த காற்றலை போட்டு தாக்க நிகழ்ச்சி. நீர்மலை 4 மணிக்கிறது 31 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அடுத்த முறை இனிமையான பாடல் வருகிறது. கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: செவ்வாய் ராகம் கண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரு மாலை 4:36.
1: Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
2: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராசங்கள்
3: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் 71 9 79 76 38 திரை உலகில்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சிவநகம் கொண்டுவரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை 4 மணி கடந்து 48 நிமிடமாகும். இந்த விலை அப்படி நாங்கள் விளையாட்டு பக்கமா போயிட்டு வரலாம். இப்போ அதிகமான பார்வையாளர்களையும் அதிகமானவர்களாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம் குறித்து தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய இளம் வேகப்பந்து வீச்சாளரான கிராந்தி கவுர் தன்னுடைய ஆரம்ப கால போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தினர் செய்த தியாகங்கள் குறித்து அவங்க மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதான கிராந்தி கவுர் தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் பங்கேற்ற முத்தரப்பு ஒருநாள் தொடரில் இந்திய அணிக்காக அறிமுகமாகியிருந்தாங்க. பின்னர் பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில அறிமுகமாகி 52 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி கவனம் ஈர்த்திருந்தாங்க. தற்போது நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணிக்காக விளையாடி வராங்க. இந்த நிலையில்தான் தன்னுடைய கிரிக்கெட் பயணம் குறித்து பேசியிருக்கிறாங்க கிராந்தி கவுட் அவர்கள். இந்திய அணிக்காக விளையாடுவேன் என்று சொல்லி நான் கனவிலும் நினைத்ததே இல்லை. பெண் குழந்தைகள் பொதுவாகவே வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு எந்த விதமான அனுமதியுமே இல்லாத ஒரு சிறிய கிராமத்துல தான் நானும் பிறந்து வளர்ந்து வந்திருக்கிற. பெண்கள் வெளியே சென்றாலே விமர்சனங்கள் எழும், அப்படி ஒரு சூழல தான் நானும் அங்க வாழ்ந்திருக்கிறேன். ஆனா முயற்சி செய்பவர்கள் தோற்பதே இல்லை அப்படின்ற என்னுடைய தன்னம்பிக்கை தான் தொடர்ந்தும் கடினமாக உழைத்திருக்கிறேன். இன்று உலகக்கோப்பை மேடையில இந்திய ஜெர்சி அணிந்து நிற்பது என்னுடைய அத்தனை போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் உணர்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மேலும் சொல்லும்போது, வெளி உலகம் என்ன சொன்னாலும் குடும்பம் தான் தனக்கு ஆதரவாக இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அதனை இருந்து நாங்க வெளிவந்து அந்த பிரச்சனைகளுக்கு நாங்க ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என் பெற்றோர் என் கனவை நம்பி இருக்கிறாங்க. ஆரம்பத்துல எங்களிடம் வந்து போதிய வசதிகள் வந்து இருக்கவே இல்லை. எனக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் கிட் வாங்குறது கூட என்கிட்ட வந்து காசு இருக்கல. அந்த நேரம் என்னுடைய அம்மா தன்னுடைய நகைகளை விற்றுதான் அந்த கிரிக்கெட் ஜேர்சியை வந்து எனக்கு வாங்கி தந்தாங்க. குடும்பம் எனக்காக இவ்வளவு செய்த போது அவர்களின் தியாகத்தை வீணாக்காமல் சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுப்போடு நான் கடினமாக உழைத்திருக்கின்றேன். அந்த உழைப்புக்கு காரணம் இன்று நான் இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விடயத்தை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த விடயம் பாத்தீங்கன்னா பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. வாழ்க்கையில நாங்க நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டுதான் இருப்போம். அந்த நேரத்துல வந்து நம்முடைய குடும்பம் வந்து சரியான நேரத்துல நமக்கு உதவுமாக இருந்தா, அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க எல்லா விமர்சனங்களையும் தகர்த்திருந்துட்டு போவோமாக இருந்தா, இன்னைக்கு கிராந்தி கவுட் மாதிரி நாங்களும் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்றதுதான் இந்த நியூஸ்ல இருந்து நாங்க படித்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயமாகவும் இருக்குது. தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது வசந்த காற்றலையில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி.

சிறப்பும் பாடுறது வந்து நானும் நிகழ்ச்சி என்று விடைபெற்று சிறப்பு போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் செவ்வாயாகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜே ஆனந்தி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஸ்ரீபானே. நன்றி சின்னங்களே.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி, குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறும் சட்டவிரோத காணி அபகரிப்புகள், அனுமதியற்ற காணி நிரப்பல்கள் மற்றும் கடற்கரையை ஒட்டிய அனுமதியற்ற கட்டுமானங்களை தடுப்பதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தின் காணி பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கும் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கும் விசேட குழுவொன்று நியமிக்கப்பட உள்ளது. இந்த குழுவின் தலைவராக தென்மாகாணத்தின் முன்னாள் காணி ஆணையாளரும் தற்போதைய தென்மாகாண உள்ளராட்சி ஆணையாளருமான சேனக்க பள்ளியகுருக்கு செயல்பட உள்ளதுடன் தொடர்புடைய அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களும் இதில் உள்வாங்கப்பட உள்ளனர். அரசியல் அதிகாரம் அல்லது செல்வாக்கு பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அனுமதியற்ற காணி அபகரிப்புகள் மற்றும் காணி நிரப்படுகளை தடுப்பதற்காக பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவரின் தலைமையிலான விசேட போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்த FM, வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கர் காலிபாஃப் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சியும் ஓமானின் சுல்தான் ஹைதும் பின் தாரிக் அல் ஜையட்டை மஸ்கட்டில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தனது டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளதுடன் சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார். இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இந்திய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரி, குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராசங்கள்.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். இன்றைய தினமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். எனவே 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-2-775-0-0-1 அப்படியும் இல்லை என்றால் 0112-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்திலே ஒரு நேர் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பார்க்கலாம்? ஹலோ வணக்கம்.
1: மாலை
0: நேர வணக்கம். யாரு?
1: நான் சப்புமால் கந்த பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க வசந்தகுமார்?
1: இப்போ நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறேன்.
0: அப்படியா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இனிதான் குடிக்கணும்.
0: இனிதான் குடிக்கணும். சரி, அப்புறம் ஊர் சைடு எல்லாம் எப்படி?
1: இன்னைக்குனா கொஞ்சம் மழை குறைவு. நேற்றுதான் ஒரே அடைமழை.
0: அப்படியா? சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க வசந்தகுமார்?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடை ஈரன் வத்தலை ஐயாக்கன் கலவாக்கலை கிருஷ்ணபக்தன் நீர்கொழும்பு சாம்குமார் பதிலை ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தாஜ் வேகம் அருள்மொழி பிஷரிஸ் கார்பரேஷன் ராஜ்குமார் அம்பம்பிட்டி ராசையா வெள்ளிமடு செல்வராம் குவாப்பிட்டி 500 வீட்டு திட்டம் சுவேன் அலன்குமார் இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: காவல்காரன் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். இல்ல வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: நான் நாகஸ்தானில இருந்து ஐயாத்திரை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேக்கா. பாடல்கள்லாம் இனிமையான சூப்பரான பாடல்கள்.
0: அப்படியா? ரொம்ப நன்றி நன்றி சண்முகநாதன்.
1: நல்ல பாடல்கள்க்கா, கேக்குறதுக்கு இனிமையா இருக்கு.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சண்முகநாதன்?
1: அக்கா வேலை முடிச்சு வந்து இப்ப வானொலிக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்க்கா, லைன் கிடைச்சிருச்சு.
0: அட்டடா, சந்தோஷமா இருக்கு. ட்ரை பண்ணதும் கிடைச்சிருச்சு என்ன?
1: ஆமாக்கா.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க சண்முகநாதன், டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிக்கலக்கா இன்னும்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி அக்கா. சரி
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் உரக்கொலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், மற்றும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், மற்றும் உரக்கொலையில் இருக்கும் சுந்தர்லிங்கம் குடும்பம், மற்றும் அக்கா சத்தீஷ் ஸ்டோர்ஸ்ல வசனம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆய் சொல்லிருங்க. அப்படியேக்கா, மற்றும் வியோகா தம்பிராஜா குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, கிருஷ்ண பக்தன், வசந்தகுமார், உமாச்சந்திரன், மற்றும் மாங்கின் எஸ்டேட்டில் இருக்கும் ஏகாம்பரம் குடும்பம், சுப்பையாக விஸ்வநாதன், மற்றும் நாகஸ்தானையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்காக நல்லதொரு பாடலை பாருங்களக்கா. சூப்பர் பாடல்களை வழங்குவதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சண்முகநாதன். சரியா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: மாதிரி அடிச்சிட்டீங்க.
1: யாரோட அக்கா மகடா டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பள பள பளக்கும்.
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து

0: எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 5:33.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM. டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 24 வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் காலை 7 முதல். டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: மாறுகோ மாறுகோ வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பேசுவதற்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: அன்பான
0: மாலை நேர வணக்கம். யாரது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நீங்க செவ்வாய்க்கிழமை தானே, என்ன பாடல்? அந்த பாடலா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன் தரையோ முடிச்சு சரியா? சரியா, சரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் டெடிகேட் பண்றீங்க?
1: சரி, நன்றி
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி அக்கா.
0: நன்றி நன்றி.

செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 எட்டாளை வரிசையின் ஊடாக இப்போது பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி தொண்டை மன்னார் செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறை பெற்று போப்டிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் சிஸ்டர், குட் ஈவினிங். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். செவ்வாய் ராகம் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. ஹஸ்பண்ட் நிரோஷன் மற்றும் மகள் நிஷாந்தினி மற்றும் மகன் நிதுக்ஷன் சுஜி காயு எல்லோரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி எட்டையாந்தோட்டையில் இருந்து சுலோச்சனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் மகாயக்கா மாலை நிற வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், கொட்டகலை டிரைட்டன் வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அன்பான மாலை நிற வணக்கம், நான் கரோலினா சுகந்தி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்களை கேட்பதாக மகன் சரோஜன் மற்றும் மகள் விஷாலினி மற்றும் வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பு வணக்கங்களோடு என்று சொல்லி நாவலப்பட்டியில் இருந்து கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான இரவு நேர வணக்கம், இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வேறுவலை சீனன் கோட்டையில் இருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம். வளமை போல நானும் வசந்த மெஃபம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பரமானந்தன் வசீகரன் கிழவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வசந்தம் சொந்தங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க என்றும் சொல்லியிருக்காரு. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம், கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான வணக்கம். விஜயகுமார், தீபா, விதூரா, அதூரா, லக்ஷான் மற்றும் சாத்தான் தொண்டைமான்புரம் கொட்டகலை வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசலகம்ம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. சென்னையிலிருந்து நாகராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து மகிழ்வான மாலை நேர வணக்கங்கள் என்று பகிர்ந்திருக்காரு. ஹாய் அக்கா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு புத்தளம் வடிவேல் பிள்ளை மற்றும் ஆனந்தி டிஜானி மற்றும் லோசிதன் மாரி மற்றும் வசந்த உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அக்கா என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி கடுவளையில் இருந்து மனு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நவீன் இணைந்திருக்காங்க. ஹட்டன்ல இருந்து பாடல்கள் அனைத்து மறுமையாக உள்ளது என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: ராஜா பாண்டி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கிட்ட அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-001 அப்படிங்கும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாமே. இல்ல வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் அன்பான மாலை நேர வணக்கம். யாருது? கிருஷ்ண பக்தன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: அக்கா? டீ குடிச்சு வந்தேன்.
0: டீ குடிச்சிட்டு வந்தீங்க?
1: ஓகே.
0: அடியா, வேலையா நீங்க?
1: வேலை கொழும்புல. வேலைக்கா
0: கொழும்புல இருக்கீங்க?
1: ஓகே,
0: சரி சரி சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி.

0: திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சந்திரா.
0: ஹரல் சந்திரா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: அவரோடு சேர்த்து மலர்ச்சியினையை சேர்ந்த ஹில்டா ஜான்சன், நியோரின் மற்றும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜாய், மலர், பெரிய நிலாவனை சேர்ந்த கிருஷ்ணா அனைவரையும் அழைத்துக் கொண்டு சாருங்கள் பாடல்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: மன்னன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 6:28.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

தலையிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். பாதுகாப்பான பயணத்திற்கு வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 24 திகதி வவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரியில் காலை 7 மணி முதல். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

சிவா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலோடு அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கங்கள் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி மாளிகாவத்து சந்திராகோசன் ஒர்க் ஷாப்பிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. திருச்சி மாமரச்சேலை பெரிய நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி, கலைச்செல்வி மிதூன் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய வணக்கங்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி சாமிமலை சிங்காரவத்தையிலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஆய் சகோதரி, இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி மேனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரூபா தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான வணக்கம் தரணியகல இலுப்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஷரா, சசினி, சாந்த், அபி, துமிதா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா மீட்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி கோபால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் என்று சிந்துவெளி இருந்து கருணாகரன், சரிவிகன் மற்றும் சர்மிதன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய், வணக்கம், வந்தனம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், எனக்காகவும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம், ப்ரோக்ராம் அருமையாக உள்ளது என்று சொல்லி பசறையிலிருந்து கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: ஒரே
0: புன்னகை தான், புன்னகை
1: மன்னன்.
0: உண்மையான கதை விஸ்வநாதன். அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
1: விஸ்வநாதன்?
0: ரொம்ப நன்றி விஸ்வநாதன். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நன்றி
0: விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம் மேடம். நன்றி.

0: செய்திகள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்பாச்சு.

0: மழைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோயின் தாக்கம் தீவிரம், 29 பேர் பலி. கொழும்பு, கம்பகா, மாத்தறை ஆகிய பகுதிகள் டெங்கு அதி அபாய வளையமாக அறிவிப்பு. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் அரசு நிறுவனங்களை ஈடுபடுத்துவது குறித்து அரசாங்கம் விசேட பேச்சுவார்த்தை. எல் நினோவுக்கு முகம் கொடுக்க அமைச்சரவை உபக்குழுவும் அதிகாரிகள் குழுவும். வருடத்தின் முதல் காலாண்டில் கொழும்பு துறைமுக நகரத்தின் முதலீடு 600 மில்லியன் டாலர். அணு ஆயுதம் தொடர்பில் ஆராய இடமளிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்த கருத்தை நிராகரித்த ஈரான்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நாடு முழுவதும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 47,530 கடந்துள்ளது. மரண எண்ணிக்கை 29 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 3 நாள் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாளை ஆரம்பமாகின்றது. இந்த தொற்று பரவல் நிலைமையை கட்டுப்படுத்த நிலையான தீர்வை தேடுவது அரசின் நோக்கமென அதற்கான நீண்டகால வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். டெங்கு அதி அபாயமிக்க 112 சுகாதார வைத்திய அதிகாரப் பிரிவு அடையாளம் காணப்பட்டுள்ளன. 14 மாவட்டங்களுக்குட்பட்ட 538 கிராம சேவகர் பிரிவுகள் அதி அபாயமிக்க வளையமாக காணப்படுகின்றன. ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்திலேயே உள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 9,983 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபை அதிகார பிரிவுக்குட்பட்ட பகுதி பத்ரமுல்லை, மகரகம, பிளியந்தல, ஹோமாகம, கடுவல, பொர்லஸ்கமுவ, தெஹிவளை, எக்கட உயன, கொத்தட்டுவ ஆகிய சுவாதார வைத்திய அதிகார பிரிவுகள் அதி அபாயமிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கம்பக மாவட்டத்தில் 8,809 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்தனகல்ல, செய்துவ, கலனி, ராகம, மெனுவாங்கொட, நீர்கொழும்பு, வேகம, வத்தலை, கட்டான, மகர உள்ளிட்ட பிரதேசங்களும் அதி அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகம, ஹொரணை, இங்கிரிய, மதுகம, பானந்துறை, களுத்துறை மற்றும் பயாகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளும் அதி அபாயமிக்க நிலையில் காணப்படுகின்றன. காலி, மாத்தறை, ஹமாந்தோட்டை, கண்டி, மாத்தலை, ரத்தினபுரி, கேகாலை, குருநாகல், புத்தளம், பதுளை, மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களின் பல கிராம சேவகர் பிரிவுகள் டெங்கு அபாய வளையத்தில் காணப்படுகின்றன. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 1,99,557 வீடுகள் சோதனை செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் 18,353 டெங்கு குடம்பிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 1,371 அரசு நிறுவனங்கள் சோதனையிடப்பட்ட நிலையில் 384 வளாகங்களில் டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 647 பாடசாலைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அங்கு 268 வளாகங்கள் அதற்கு 141.4% டெங்கு குடம்பிகள் நிறைந்து காணப்பட்டன. இதேவேளை 815 மதஸ்தலங்கள் சோதனை செய்யப்பட்ட நிலையில் 207 வளாகங்களில் டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதேவேளை டெங்கு நுழம்பு பரவும் இடங்கள் குறித்து மக்கள் அவதானம் செலுத்த வேண்டும். ஜனவரி முதல் ஜூன் வரை அதிகளவு டெங்கு குடம்பிகள் பரவுவதற்கான காரணியாக வீட்டிலிருந்து அகற்றப்பட்ட பொருட்களை காணப்படுகின்றன. இது 126%. அதேபோல் நீர் களஞ்சியப்படுத்தும் இடங்களுக்கு அருகிலும் டெங்கு நுழம்புகள் அதிகளவு உருவாகின்றன. அது 120%. அதேபோல் டயர், தடாகங்கள் மற்றும் அலங்கார செடிகள் உள்ள இடங்களிலும் டெங்கு நுழம்புகள் அதிகளவில் பரவுகின்றன. டெங்கு அபாயம் அதிகமுள்ள ஏனைய பகுதிகள் குறித்து அறிந்து கொள்ள www.vasantamnews.lk என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். இதேவேளை டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலான பேச்சுவார்த்தை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. நாளை முதல் 3 நாள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. 600 கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளடங்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். முப்படையின் தலைமையில் கண்காணிப்பு பிரிவை அமைத்தல் மற்றும் சட்ட ரீதியிலான செயற்பாடுகளை கடுமையாக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. பிரதேச மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரஜாசக்தி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழு ஊடாக டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது. இதேவேளை குறுகிய கால டெங்கு ஒழிப்புக்காக அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளடங்கும் வகையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சுற்று நிருப்பம் ஒன்றை வெளியிடவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. தீவிரமாக பரவி வரும் டெங்கு அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படும் தேசிய திட்டத்துக்கு இணையாக விசேட டெங்கு ஒழிப்பு கூட்டு நடவடிக்கை ஒன்றை செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் வழிகாட்டலில் இந்நடவடிக்கை 24, 25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளதுடன் இது தொடர்பான ஊடக தெளிவுபடுத்தல் கலந்துரையாடல் என்று ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி செயலாளர், டெங்கு ஒழிப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதுக்கு பொதுமக்களின் விழிப்புணர்வும் பங்களிப்பும் இன்றியமையாதது என குறிப்பிட்டார். தற்போது நிலவும் மழைக்கால நிலைமை காரணமாக கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் டெங்கு பரவல் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகளை கொண்ட வேலைத்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி செயலாளர் மேலும் தெரிவித்தார். வீட்டு வளாகங்கள் மட்டுமன்றி அரசு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமானப் பணிகள் நடக்கும் இடங்களை சூழவும் டெங்கு நுளம்புகள் பெருகும் அபாயம் காணப்படுவதால் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதில் அனைத்து தரப்பினரும் அவதானம் செலுத்த வேண்டும். டெங்கு பரவல், அதன் அபாய நிலை மற்றும் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர், விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க இங்கு விளக்கம் அளித்தார். மக்களை விழிப்புணர்வூட்டுவதும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க அவர்களை ஊக்குவிப்பதுமே இந்த நேரத்தில் மிக முக்கியமான படியாகும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி செயலாளர், அதற்கு அனைத்து ஊடக நிறுவனங்களினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தல்களின் போது அழியாத மைபூசி, வாக்காளர்களை அடையாளப்படுத்துவது தொடர்பிலான சட்ட ஏற்பாடுகளை நீக்குவது உள்ளிட்ட பல யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. நாட்டில் தேர்தல்களின் போது வாக்காளர்கள் ஒரு முறைக்கு மேலாக வாக்களிப்பதை தடுப்பதற்கு விரலில் அழியாத மைபூசு நடைமுறை அமலில் உள்ளது. இது மேலதிக செலவு என்பதுடன் தேர்தல் மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தல்கள் சட்டத்திலிருந்து குறித்த சரத்து நீக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்று பிரதி நகரபிதா அல்லது உபநகரபிதாவாக தெரிவான அரசியல் உரிமையுள்ள அதிகாரிகளுக்கு சம்பளமற்ற விடுமுறையை வழங்கக்கூடிய வகையில் நிறுவன ஏற்பாடுகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரச பாடசாலைகளில் முதலாம் தரத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான புதிய சுற்று நிருபத்தை அடுத்த வருடம் முதல் வெளியிட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் சமூக மற்றும் நடத்தை மாற்றங்கள் ஊடாக சிறுவர் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தேசிய தொடர்பாடல் வேலைத்திட்டம் ஒன்றை நாடு முழுவதும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்கு குறைவான பிள்ளைகளுக்கு இடையில் அதிக சீனி மற்றும் உப்பு பயன்பாடு, இனிப்பு பானங்கள் அருந்துவது மற்றும் பேக்கரி உற்பத்திகளை உணவுக்கு எடுப்பது, டிஜிட்டல் திரைக்கு அடிமையாக இருப்பது போன்ற மோசமான சுகாதார செயற்பாடுகளை குறைப்பதே இதன் நோக்கமாகும். கிழக்கு மாகாணத்தில் காணி பாதுகாப்புக்காக விசேட குழுவொன்றை அமைக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. சட்டவிரோதமாக காணிகளை பிடித்துக் கொள்வது, சட்டவிரோத காணி மீள் நிரப்புதல் மற்றும் கரையோரத்தை அண்மித்து சட்டவிரோத நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்படுவதால் கிழக்கு மாகாணத்தில் சமூக, பொருளாதார மற்றும் நிர்வாக சிக்கல்களை குறைப்பதே இதன் நோக்கமாகும். பரிச்சக திணைக்களத்தின் சகல கிளைகளும் உள்ளடங்கும் வகையில் பரந்த கணனி வலையமைப்பை உருவாக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. பெறுபர்கள் தாமதத்தை குறைப்பது உள்ளிட்ட டிஜிட்டல் செயற்பாடுகளை வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். சட்ட உதவி சேவை வழங்குதல் மற்றும் சட்டம் தொடர்பில் தெளிவூட்டல்களை மேம்படுத்தும் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஜூலை 6 திகதியை இலங்கையில் தேசிய சட்ட உதவி தினமாக அறிவிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்யும் திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த வருட சிறுபோக்கத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் கையிருப்புகள் இன்னும் சந்தைக்கு போதுமான அளவு விநியோகிக்கப்படாமை பிரச்சினையாக மாறியுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அந்த கையிருப்புகளை சந்தைக்கு விநியோகிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான முன்மொழிவுகள் குறித்தும் கேட்டறிந்தார். அத்துடன் இந்த சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தல் வழங்கினார். மாவட்ட மட்டத்தில் உள்ள களஞ்சிய சாலைகளின் நிலைமை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் களஞ்சிய சாலைகளின் நிலைமை மற்றும் பாதுகாப்பான கையிருப்புகள் குறித்த துல்லியமான தரவு தொகுதியொன்றை பேணுவதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இவ்வாறான பிரச்சினைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குறிப்பாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களின் போது பாதுகாப்பான நெல் கையிருப்புகளை பேண வேண்டியதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இது ஒரு சாதாரண செயல்முறை அல்லாமல் விசேட கவனத்துக்குரிய ஒரு விடயமாக அமைய வேண்டும் என்றும் இதன்போது தெரிவித்தார். இவ்வருடத்தின் முதல் காலாண்டில் மாத்திரம் $600 மில்லியன் முதலீடு துறைமுக நகரத்துக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்துக்கு கிடைக்கப் பெற்றுள்ள முதலீடுகளில் மரினா ஹோட்டல் ஹோல்டிங் லிமிடெட் மற்றும் பிரைம் மெல்பா போர்ட் சிட்டி லிமிடெட்டினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள 3 அபிவிருத்தி திட்டங்களும் உள்ளடங்கும். புதிய அரசாங்கம் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை நிறைவேற்றியுள்ளதுடன் அதனூடாக கொழும்பு துறைமுக நகர முதலீட்டை ஈர்ப்பதற்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. முதலீட்டை இலகுபடுத்துவதற்காக கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவில் தனி கருமப்பிடம் ஒன்று முதலீட்டு வசதிகளுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு வியாபாரங்களை ஆரம்பிப்பதற்காக அரசு நிறுவனங்கள் சில எவ்வித தாமதமும் பிரச்சினையுமின்றி உரிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆணைக்குழு சபையினால் துரிதமாக முதலீட்டு வசதிகள் வழங்குவதற்கான வேலைத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதனூடாக முதலீட்டாளர்களின் அங்கீகாரம் பெற்ற நபர்களுக்கும் இலகுவாக பதிவு செய்வதற்கான 7 என்ற குறுகிய கால சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. அத்துடன் ஒப்பந்தத்தை டிஜிட்டல் வடிவில் நடைமுறைப்படுத்துவதுடன் உரிய துரித தேவைகளின் கீழ் வார நாட்கள் 5 வெளிநாட்டு சேவையாளர்களுக்காக விசா அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும். பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை பைகளை வழங்குவதற்காக அரச வங்கி ஒன்றினால் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் சாம்பர சம்பத் தசநாயக்க இன்று பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இவ்வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பதுளை நீதவான் உதித் குணத்திலக்க வழக்கினை மீண்டும் நவம்பர் 17 விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். கடந்த 2016 உவா மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை பைகளை வழங்குவதற்காக அரச வங்கி ஒன்றினால் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொது சொத்து சட்டத்தின் அவருக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக முன்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய காலநிலை மாற்றங்களின் திருப்புமுனையாக கருதப்படும் எல்னினோ காலநிலை தாக்கங்களை எதிர்கொள்வதற்கும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. காலநிலை மாற்றங்களால் இலங்கையில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே தணிக்கும் நோக்கில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள இந்த விசேட யோசனைக்கு அமைச்சரவை தனது உடன்பாட்டை தெரிவித்துள்ளது. இலங்கை காலநிலை மாற்றங்களுக்கு மிகவும் கூறுணர்வு மிக்க நாடாக விளங்குகின்றது. எல்னினோ நிலைமை காரணமாக எமது நாட்டில் அனர்த்த இடர்கள் அதிகரிக்கும் என விஞ்ஞானபூர்வமான தீர்க்க தரிசனங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மழைவீழ்ச்சியில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுதல், அதிக வெப்பம் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுதல், திடீர் வெள்ளப்பெருக்கு, அனர்த்தங்கள் ஏற்படுதல், இந்த அனர்த்தங்கள் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார துறைகளில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இவ்வாண்டின் இறுதிப்பகுதி முதல் ஏற்படக்கூடிய எல்னினோ தாக்கங்களுக்கு முகம் கொடுக்க அரசாங்கம் இந்த துரித நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தனியார் துறை மற்றும் சமுதாய மட்ட அமைப்புகளுக்கிடையிலான ஒருங்கிணைப்பு பலப்படுத்தப்பட்டு தேசிய மட்ட செயற்பாட்டு திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கச்சா எண்ணெய் தொடர்பில் ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடையை தளர்த்த அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் அணு ஆயுத பரிசோதனைக்காக ஈரானுக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்த கருத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் தொடர்பில் ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடையை தற்காலிகமாக தளர்த்தியதை அடுத்து ஈரானுக்கு விற்பனைக்காக அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. பல தசாப்தங்களின் பின்னர் ஈரான் தாம் உற்பத்தி செய்யும் கச்சா எண்ணெய் மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட உற்பத்திகளை விற்பனை செய்ய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதனை அடுத்து சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் 60 நாட்களுக்குள் இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய இணக்கப்பாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரான் கச்சா எண்ணெய்க்கு விதித்திருந்த பொருளாதார தடையை இவ்வாறு தளர்த்தியுள்ளது. இந்நிலையில் அணு ஆயுத சோதனைகளுக்காக ஈரானுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க உபஜனாதிபதி தெரிவித்த கருத்தை முற்றாக நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. சர்வதேச அணுசக்தி முகவரகத்துடன் மிக விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கேடி வேன்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அணு ஆயுத சோதனைகள் தொடர்பில் எவ்வித புதிய இணக்கப்பாடுகளும் இல்லை என ஈரான் குறிப்பிட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: ஃபீஃபா உலகக்கிண்ணப் போட்டியில் அர்ஜென்டினா அணித்தலைவர் லியோனல் மெஸ்ஸி அதிக கோல் அடித்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆஸ்திரியாவுக்கு எதிராக டலாஸ் விளையாட்டரங்கு நடைபெற்ற ஜே குழு போட்டியில் லியோனல் மெஸ்ஸி போட்ட கோல்களின் உதவியுடன் அர்ஜென்டினா 2-0 என்ற கோல்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியின் 38வது நிமிடத்திலும் உபாதையீடு நேரத்தில் 90+5வது நிமிடத்திலும் மெஸ்ஸி கோல்களை போட்டு ஃபீஃபா உலகக்கிண்ணத்தில் தனது கோல் எண்ணிக்கையை 18 உயர்த்தி அதிக கோல்கள் அடித்தவர் என்ற சாதனையை நிலைநாட்டினார். அல்ஜீரியாவுக்கு எதிரான ஆரம்ப போட்டியில் ஹெட்ரிக் கோல்களை பதிவு செய்த மெஸ்ஸி 2 போட்டிகளில் மொத்தமாக 5 கோல்களை போட்டு இந்த வட உலகக்கிண்ணப் போட்டியில் அதிக கோல்களை அடித்தவர்கள் வரிசையில் முன்னிலையில் இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. பிரான்ஸ் அணித்தலைவர் கிளியான் எம்பாப்பே 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டார். இந்நிலையில் அர்ஜென்டினா, பிரான்ஸ், நோர்வே ஆகியன தத்தமது 2ம் கட்ட போட்டிகளில் வெற்றியீட்டி 32 அணிகள் சுற்றில் விளையாட தகுதி பெற்றுள்ளன.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோயின் தாக்கம் தீவிரம், 29 பேர் பலி. கொழும்பு, கம்பகா, மாத்தறை ஆகிய பகுதிகள் டெங்கு அதி அபாய வளையமாக அறிவிப்பு. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் அரசு நிறுவனங்களை ஈடுபடுத்துவது குறித்து அரசாங்கம் விசேட பேச்சுவார்த்தை. எல்னினோவுக்கு முகம் கொடுக்க அமைச்சரவை உபக்குழுவும் அதிகாரிகள் குழுவும். வருடத்தின் முதல் காலாண்டில் கொழும்பு துறைமுக நகரத்தின் முதலீடு $600 மில்லியன். அணு ஆயுதம் தொடர்பில் ஆராய இடமளிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்த கருத்தை நிராகரித்த ஈரான். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நயினி நாகபூஷணி அம்பாளின்.

0: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபதி லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 3026 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 22, 34, 61, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 22, 34, 61, 76. நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள், 3 வெள்ளி பெற்றுக்கிறது. மொத்தமாக 72,30,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஜாக்பட் பரிசாக 6,31,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,912 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 15, 55, 59, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 15, 55, 59, 61. நேற்றைய நாளில் 10,00,000 பரிசுகள், 2 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,69,1,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 56,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,200 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 15, 27, 28, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 15, 27, 28, 61. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 7, 9, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 7, 9, 5, 8. 2,00,000 பரிசுகள், 3 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 67,26,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 13,71,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றி நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,361 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 25, 28, 40, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 25, 28, 40, 77. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 1, 7, 3, 4. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 1, 7, 3, 4. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. 2,00,000 பரிசுகள், 6 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 98,89,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரி தனசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 934 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 2, 3, 6, 2, 5, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 2, 3, 6, 2, 5, 8. நேற்றைய நாளில் மொத்தமாக 38,05,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,21,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசாம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 408 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 8. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 6, 2, 5, 8. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,95,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். 2,376 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வை சூப்பர் இலக்கம் 39 வெற்றி இலக்கங்கள் 27, 49, 55, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 27, 49, 55, 73. சூப்பர் இலக்கம் 39. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள், 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,18,64,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 29,98,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டில் இருக்கப்பட்ட 1030வது சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ 27-31-42. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 27-31-42. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 38,52,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கோம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கால் பண்ணுங்க 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் ஆனந்தி அக்கா.
0: லோஷா, என்ன லோஷா, இது டெய்லி இதே பிரச்சனையா இருக்கே?
1: என்னதுக்கு
0: நன்றி? லைன் எடுத்துட்டு இங்க ஆன்சர் பண்ணி வச்சுட்டு அங்க கதை. என்ன லோஷா, அப்படிதானே?
1: மறந்துட்டீங்க
0: போல. அவரும் சொல்லுங்க லோஷா, சாப்பிட்டீங்களா நீங்க?
1: இனிதான்
0: சாப்பிடணும். என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல? அடடா, அக்காவுக்கு இல்லையா அன்னைக்கு?
1: உங்களுக்காக வேண்டியும்
0: பாடல் கேக்குறதா இருக்கீங்க லோஷா?
1: ஹலோ,
0: வேற யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க? ஒரே சிறுதான். சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சுரேஷ். ஒலிக்கும் பாடல் இது. பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திற்காக.

உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நயினி நாகபூஷணி அம்பாளின் வருடா

0: கடிதம் வரைந்தேன் உனக்கு சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக இறுதி மனத்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இணர்வை தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், என்ன செய்யறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயா. என்ன செய்யறீங்க? சாப்பிட்டீங்களா?
1: அம்மா சாப்பிட்டேங்கம்மா. சாப்பிட்டதான் இடைக்காட பாட்டு போகுது. அதுதான் நல்லா அழகா கேட்டுக்கிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டுமா. வேட்டிண்டா கொடுங்கமே.
0: சரி ஐயா, சரி. சாப்பிட்டீங்களா நீங்க?
1: சாப்பிட்டேங்கம்மா.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அம்மா வசந்தி, மனைவி பத்மினி, தினோ, சசன். இந்த அம்மா கொஞ்சம் கழிக்கணுமா. நம்ம பேர புள்ள ஒண்ணு
0: கொடுங்க, பேசலாம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: உங்களோட பேர் என்ன?
2: விவேகா.
0: விவேகா?
2: விவேகா.
0: சரி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் அக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செய்யறீங்க? படிக்கிறீங்களா?
2: ஓ அக்கா, படிக்கிறேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 11
0: படிக்கிறீங்க. சரி, நல்லா படிக்கணும். சரியா?
2: ஆ அக்கா.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
2: அம்மா, அப்பா, அம்மம்மா, தம்பி, தாத்தா, எல்லாருக்காகவும் கேக்குறேன் அக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: சாமத்தில சாமந்திப்பூ, திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடலோடு இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். மேலோ வணக்கம்
1: அக்கா. வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யார் இது? சிவா. ஓ சிவா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சிவா? அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க சிவா? ஹலோ, சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: அனைத்து
0: சரி. நன்றி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி அக்கா.
0: நன்றி.

0: மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
1: வசந்தத்தின் ஸ்போர்ட்ஸ் அரினா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்க நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். சரி, முதலாவதாக நாங்கள் உலகக்கிண்ண போட்டி, உங்களுக்கு தெரியும் T20 மகளிர் உலகக்கிண்ண போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகள். இந்த அணிவர்களை குழு இவர்களை நான் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். குழு ஏ யில் குழு ஒன்னில் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அணிகள் நெதர்லாந்து அணிகள் இருக்கிறது. அதேபோல பாத்தீங்கன்னா குழு இரண்டில் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, மேற்கு தீவுகள், நியூசிலாந்து, ஸ்காட்லாந்து, இலங்கை, அயர்லாந்து அணிகள் மோதுகின்றது இந்த குழு இரண்டில். இதுவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா மகளிர் அணி மூன்று போட்டிகளில் விளையாண்டு மூன்றிலுமே வெற்றி பெற்று 6 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது. அதே போன்று இந்தியா மகளிர் அணி மூன்று போட்டிகள் விளையாண்டு 2 வெற்றி 1 தோல்வி என்று 4 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி 3 போட்டிகள் விளையாண்டு 2 வெற்றி 1 தோல்வி என்ற அடிப்படையில் 4 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. பங்களாதேஷ் மகளிர் அணி 3 போட்டிகள் விளையாண்டு 2 வெற்றி 1 தோல்வி 4 புள்ளிகளோடு இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தான் மகளிர் அணி 3 போட்டிகள் விளையாண்டு 3ற்றுமே தோல்வி அடைந்திருக்கிறது. மறைபெருமானத்தில் தான் இப்பொழுது நெற்றென்று இருக்கிறது. 5வது இடத்தில் இருக்கிறது. சரி, இது இப்படி இருக்கும் போது நாங்கள் குழு இரண்டை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் குழு இரண்டில் இங்கிலாந்து அணி மிக சிறப்பான துடுப்பாட்ட பருதி பந்து வீச்சு பருதியும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மகளிர் அணியாக இருக்கிறது. 3 போட்டிகள் விளையாண்டு 3 போட்டிகளுமே வெற்றி பெற்று 6 புள்ளிகளோடு 1ஆம் இடத்தில் இருக்கிறது. மேற்கு தீவுகளும் அதுக்கு சரிசமமாக 3 போட்டிகள் விளையாண்டு 3 வெற்றி என்ற அடிப்படையில் இப்பொழுது 6 புள்ளிகளோடு இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அதே போன்று நியூசிலாந்து மகளிர் அணி 4 போட்டிகள் விளையாண்டு நியூசிலாந்து மகளிர் அணி 2 வெற்றி 2 தோல்வி என்று 4 புள்ளிகளோடு இப்பொழுது 3ஆம் இடம். ஸ்காட்லாந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்காட்லாந்து மகளிர் அணி 4 போட்டிகள் விளையாண்டு 1 வெற்றி 3 தோல்வி என்று 2 புள்ளிகளோடு இருக்கிறது. இப்போது எங்களுடைய இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி போட்டி பற்றி ஸ்கோர் பிள்ளைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல இலங்கை அணியின் தரவரிசை பட்டியலை பொறுத்தமட்டில் பார்க்கும்போது குழு இரண்டில் இலங்கை மகளிர் அணி 3 போட்டிகள் விளையாண்டு 1 வெற்றி 2 தோல்விகளோடு இப்பொழுது 2 புள்ளிகளோடு 5ஆம் இடத்திலும் அயர்லாந்து மகளிர் அணி 3 போட்டிகள் விளையாண்டு 3ற்றுமே தோல்வி அடைந்து இப்பொழுது மறைப்பிரமாணத்தில் இருக்கிறது. பூச்சியமாக இருக்கிறது புள்ளிகள் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போட்டி பக்கம் வரப்போகிறோம். இலங்கை மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதுகின்ற மணிக்கும் அயர்லாந்து அணிகள் மோதுகின்ற போட்டியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதே போல நேற்று நடைபெற்ற போட்டி இன்று நாளில் 2 போட்டிகள் நடைபெறுகிறது. இது 2வது போட்டியாக நடைபெறுகிறது. மொத்தமாக 3 போட்டிகள் இன்றைய நாளில் இருக்கிறது. சரி, இன்று 11 மணிக்கும் ஒரு போட்டி இருக்கிறது. அதே போல நேற்றைய போட்டியை பற்றி நாங்கள் பார்த்து விட்டு வரலாம். நேற்றைய போட்டிகள் கிடையாது. 21ஆம் தேதி நடைபெற்ற போட்டிகள், அதில் இலங்கை மகளிர் அணி மற்றும் மேற்கு தீவு மகளிர் அணிகள் மோதியது. இதில் மேற்கு தீவுகள் மகளிர் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி வாகை சூடியது. அதைத் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் 21ஆம் தேதி இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோதியது. இதில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி வாகை சூடியது. அதுக்கு பிறகு இன்றைய நாள் பாத்தீங்கன்னா முதல் போட்டியாக நடைபெற்றது ஸ்காட்லாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிய போட்டி. இந்த போட்டிக்கு ஸ்காட்லாந்து மகளிர் அணி 131 ஓட்டுகளை பெற்றது. 7 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து மகளிர் அணி 11க்கு துருப்படுத்த ஆடியது. 18.2 பந்து ஓவர்களில் 132 என்ற இலக்கை அடைந்தார்கள். மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டார்கள். வெறுமனே 4 விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது. இப்போது நடைபெறுகின்ற போட்டி, அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த போட்டியாக பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்ற போட்டி இருக்கிறது 11 மணிக்கு. அதைத் தொடர்ந்து நாளைய நாள் போட்டிகள். அதேபோல இப்போது நடைபெறுகின்ற போட்டி இப்பொழுது இன்னிங்ஸ் பிரேக் விடப்பட்டிருக்கிறது. இதில் அயர்லாந்து மகளிர் அணி முதலில் துருப்படுத்த ஆடியிருக்கிறது. 20 ஓவர்கள் நிறைவில் 130 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. இதில் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையில் அமி ஹண்டர் பெரிதும் சோபிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இன்றைய நாளில் பெரிதும் சோபிக்கவில்லை. 0 ஆட்டமிழந்தார். அதைத் தொடர்ந்து ரன் அவுட் முறையில் தான் அவருடைய ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டது. அணி தலைவி கோபி 59 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தனர். அதேபோல ஆர்லா 0 ஆட்டமிழக்க ரெபேக்கா ஸ்டெக்லா 13 ஓட்டங்கள், அதேபோல லாக் பவுல் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதேபோல அலிகா டெக்கர்ட் 28 ஓட்டங்கள். மொத்தமாக 5 விக்கெட்டுகள் இழந்து 130 ஓட்டங்களை பெற்றது இன்றைய நாளில் ஸ்காட்லாந்து அணி. மணிக்கும் அயர்லாந்து அணி 11க்கு துடுப்படுத்த இப்பொழுது களம்போ இருக்கிறது. பந்துவீச்சு பருதியை பார்க்கும்போது மித்தாலி 1 விக்கெட்டை வீழ்ந்த 4 ஓவர் பந்து வீசி, அதேபோல இன்றைய நாளில் குமாரி 4 ஓவர் பந்து வீசி 26 ஓட்டினை கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்ந்தார். சமரி 10க்கு 1 விக்கெட் 3 ஓவர்கள் 23 ஓட்டுகளை விட்டு கொடுத்திருந்தார். நிஷாங்க்ஸ்லா ஷில்வா 2 ஓவர்கள் பந்து வீசி 12 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்ந்தார். பார்க்கலாம், இலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அணிக்கு 131 என்ற இலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இலங்கை அணி துடுப்பாட்ட வரிசையும் சரியாக இருக்கிறது. பார்க்கலாம், சரியாக விளையாண்டால் இன்றைய நாளில் இலங்கை அணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 2 வெற்றிகள் என்ற வாய்ப்பை பெற்றுக் கொள்ள முடியும். சமரி அத்தபத்து, இமேஷ் துலானி, அதேபோல ஆஷினி பெரேரா போன்ற வீரர்கள், மிடில் ஓவர் துடுப்பாட்ட வீரர்கள் ஆஷினி பெரேரா போன்ற வீரர்கள் சரியாக துருப்படுத்த ஆடினால் இன்றைய போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பார்க்கலாம் இந்த போட்டி என்ன நடைபெறப் போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது, நாங்கள் பொறுத்திருந்தார் பார்க்க வேண்டும். சரி, நாங்கள் இப்பொழுது கட்டாயம் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அதான் ஃபிஃபா உலக கிண்ண போட்டி. விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நேற்றைய நாள் இரண்டு போட்டிகள் நடைபெற்றது. நேற்றைய நாள் ஒரு போட்டி, நேற்றைய நாள் மிக சிறப்பான ஒரு போட்டியாக பார்க்கப்பட்டது. அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய போட்டி, இதில் அர்ஜென்டினா 2-0 என்ற கோல் கணக்கை வெற்றி பெற்றது. மிக சிறப்பான கோல்களை பெற்றுக் கொடுத்தது அர்ஜென்டினாவின் ஒரு தெரியும் பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸி. மெஸ்ஸி இப்பொழுது கலக்கிக் கொண்டிருக்கிறார். தரவரிசையில் அதிகமான கோல்களை செலுத்திய வீரர் என்ற அடிப்படையில் இப்பொழுது முதலிடத்திருக்கின்ற ஒரு வீரராக இருக்கிறது. நேற்றைய போட்டி மிக சிறப்பாக அமைக்கப்பட்டது. 2-0 என்ற கணக்கில் 38th செகண்டில் ஒரு கோலும் 90+5 செகண்டில் ஒரு கோலும் பெறப்பட்டது. அர்ஜென்டினா அணியின் சார்பாக மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்தது அர்ஜென்டினா அணி 2-0 என்ற கணக்கில். அதேபோல இன்றைய நாள் போட்டிகளை பொறுத்த மட்டும் இந்நாள் பிரான்ஸ் மற்றும் ஈராக் அணிகள் மோதி, இதில் 3-0 என்ற கணக்கில் பிரான்ஸ் அணி மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்தது. அதேபோல நோர்வே செனகல் அணிகள் மோதியது, இதில் நோர்வே 3-2 என்ற கணக்கில் வெற்றி வாகி சூடியது. அடுத்த போட்டியாக ஜோர்டான் அதேபோல அல்கேரியா அணிகள் மோதியது, இதில் அல்கேரியா 2-1 என்ற கணக்கில் வெற்றி வாகி சூடியிருக்கிறது. இப்பொழுது சூடுபிடித்திருக்கிறது சொல்ல வேண்டும். இப்பொழுது ஃபிஃபா உலகக்கண போட்டி மிக சூடுபிடித்திருக்கிறது என சொல்ல வேண்டும். சரி, அந்த வகையில் பார்க்கும்போது 23rd இன்றைக்கான போட்டிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போல 24th போட்டிகள் உங்களுக்கு தெரியும். 1:30 காலை 1:30 நடைபெற போகிறது இங்கிலாந்து மற்றும் கானாடிற்கான போட்டி. இதுபோல அதிகாலை 4:30 நடைபெற போகிறது பனாமா மற்றும் குரோட்டியா அணிகளுக்கான போட்டி. அதுபோல கொலம்பியா காங்கோடர் அணிகளுக்கான போட்டி 7:30 நடைபெற போகிறது. இதுதான் ஃபிஃபா உலகத்தின் முதல் தர விஷயங்களாக இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த கோல்கள் பெறும்போது அணிகளுக்கான விவரங்கள் மாறப்போகிறது, அணிகளுக்கான பட்டியலும் மாறப்போகிறது. ஆக அர்ஜென்டினா அணி மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. போர்ச்சுகல் அணியின் எதிர்பார்க்கப்பட்ட அடையாளம் பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் இந்த போட்டிகள் முடிவுகளில் என்ன அமைய போகிறது சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இவர்கள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.
0: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

0: காவேரி திரைப்படத்திற்காக அருண்மொழி அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் மேலும் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வினோத். எப்படி இருக்கீங்க வினோத்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க வினோத்? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க வினோத்?
1: எனது அம்மா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில், மனைவி நதீரா மற்றும் தம்பி இன்சாப், மகன் அல்தாப் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மத்துகமா அம்பேத்தனியிலிருந்து பனிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. புவனேஸ்வரி மங்கையகரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சகோதரி, இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி பாமினி மற்றும் மகன் துஷரத்தன், ஜஸ்வீன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிகுமாரன் அப்புதள வியாறுகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பேருவலை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பலாங்கொடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. புகவந்தலாவையிலிருந்து கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் தெமோதர கோகுலாதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சுரேஷ். ஒலிக்கும் பாடல் இது. வெள்ளை ரோஜா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, ஹாய் அக்கா அன்பான வணக்கம் என்று சொல்லி பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். பண்டாரவளையிலிருந்து வினோதன் மற்றும் வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினா சாகியோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, நான் மது, ப்ரோக்ராம் வேற லெவல் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஜெகன் மற்றும் மகன் ஜஸ்வின், அஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கோண்டாவிலிருந்து மற்றும் மனைவி ஜனா மற்றும் மகள் மார்களான திவ்யசினி மற்றும் திஷாலினி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெகந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஏறாவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து வசந்தம் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஆர்ஜி புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.

காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். செவ்வாய் கிரகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா. இன்றைய நாளில் கவிதைகள் அரங்கேறும் நேரம். இரண்டு தலைப்புகள் தந்து அந்த தலைப்புகளுக்கு உங்கள் கவிதைகள் காற்றலைகள் அரங்கேறும் நேரம். இது வசந்த நிலா. இன்றைய நாளுக்கான இரண்டு தலைப்புகள், இந்த தலைப்புகளின் கீழ் உங்களது கவிதைகளை வடித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது தலைப்பு தொட்டில் மீன், தொட்டில் மீன். இரண்டாவது தலைப்பு காணல் நீர். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்கள் கவிதைகளை வடித்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொட்டில் மீன், காணல் நீர். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இதமான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன்.

0: கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா. இன்றைய நாளுக்கான தலைப்பு தொட்டில் மீன் காணல் நீர். இந்த இரண்டு தலைப்புகளில் உங்களது கவிதைகளை வடிக்குமாறு சொல்லியிருந்தேன். ஏராளமான சொந்தங்கள் கவிதைகளை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். அழைப்பில் ஏதோ சிக்கல் நினைக்கிறேன், தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் புவனேஷண்ணா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே தன்னுடைய கைவரிகளை வர்ஷி இப்படி சொல்லியிருக்கிறார். உறவுகள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும், உறவுகள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும், என் உள்ளிருக்கின்ற உணர்வுகள் அத்தனையும் உனக்கே சொந்தமானது. என் உள்ளிருக்கின்ற உணர்வுகள் அத்தனையும் உனக்கே சொந்தமானது. என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு புதுமை, அது உனக்கு தெரியாது. காணல் நீர் போல் தெரியும், நெருங்கினால் புரியாது. அருமை. வணக்கம். வணக்கம். யாருது? ரகுமா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கவிதை இருக்காமா? சரி, யார் யாரால மன்னித்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்கு பாடு தரீங்களா?
0: என்ன பாடல்? நன்றி. அதே போன்று வழியாக இதமான இரவு பொழுது வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இளந்தூர்ல இருந்து எல்ஜி ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏகாம்பரம் ஜோன் ஏகாம்பரம் அக்கரைப்பட்டலத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா. தாசன் பிரியா, ஏரா ஒரு நான்கிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம். நான் பண்டாபிரலையிலிருந்து வினோதன், லதா, கிருஷாந்தன், ரோஷான், அதே போன்று சபினாஸ் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு வினோதன் வினோதன் அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டுக்கிறார். பூனாங்கலை மஞ்சு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறாங்க ஃபேஸ்புக் வழியாக. இனிமையான வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க. ஹேட்டன்லேருந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதேபோல் கருவலையிலிருந்து மனோ, நிகழ்ச்சிக்கு நன்றி அண்ணான்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், நன்றி. இரவு பொழுது வணக்கம் சகோதரா. வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கின்றேன். 6:50 இதய ரத்தனம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அதே போன்று கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வசந்த நிலாவின் இனிமையான இரவு பொழுது வணக்கம் சார். பாடல் தெரிவுகள் அருமையாக இருக்கிறது. எனது குடும்ப உறவுகள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே லீலிராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டார். மேய்க்காலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கான கவிதைக்கான தலைப்பு உங்களுக்கு தெரியும், தொட்டில் மீன் காணல் நீர். இந்த இரண்டு தலைப்புகளிலும் உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: எடுத்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. 9:31 நிமிடமாகிறது. நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களது கவிதைகளோடு. தொட்டில் மீன், காணல் நீர், இந்த இரண்டு தலைப்புகளிலும் கூட கவிதைகளை வடித்தேனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம். வணக்கம். யாரது?
1: முந்தாஸ் பேகம், கொழும்பு 14.
0: கொழும்பு 14 முந்தாஸ் பேகம். சொல்லுங்க முந்தாஸ் பேகம், உங்களுடைய கவிதை.
1: கவிதை: சுதந்திரத்தை சுவாசிக்க மறுக்கின்றன தொட்டி மீன்கள்.
0: அருமை, திரும்ப சொல்லுங்க.
1: சுதந்திரத்தை சுவாசிக்க மறுக்கின்றன தொட்டி மீன்கள்.
0: சரி, அருமை அருமை. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: சென்டமன் செல்வம் படத்துல கூடி எங்கே, மை ஃபேவரட் சாங்.
0: சரி, கட்டாயம் முயற்சிக்கிறேன்.
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்கான், செல்ல மகளுக்கான், முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்காகவும், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்தா, பத்மா, ரவி, ரஹ்மா, மார்ஜு, குவேதி, சின்னையா, மகாதேவன், ஆட்ட விஷ்ணு, உமா சந்த், வசந்தகுமார், ஃபாரூக், ஈடன், அப்துல் மஜி குடும்பத்துக்கும், வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். அதே போன்ற அழைப்பின் வழியாக அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு ஸ்ரீதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். வத்தலிலிருந்து தன்னுடைய கைவரிகளை இப்படி சொல்லியிருந்தார். எத்தனை முறை உன்னை பார்த்தாலும் அத்தனை முறையும் கண்களில் தெரிந்து தெரிந்து இல்லாமல் போகிறாய். அன்பே, நீயும் எனக்குள் இருக்கின்ற ஒரு காணல் நீர்தான். அருமை. அன்பு வணக்கம் இந்தியாவின் அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம் ஃபேஸ்புக் வழியாக. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லிக்கொண்டே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே நியாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அதே போல தேவி யோகேஸ்வரன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம். கொரோனா ஹரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். கிருஷ்ணா சுமதி அன்பு வணக்கம், நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அக்கறை பெற்று சஹாம வீதியிலிருந்து கிருஷ்ண பிள்ளை என்று சொல்லியிருக்கிறார். தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். நாவலப்பட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் குமுதா, நன்றி, ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் உதயச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். அக்கறை பெற்று அப்துல் காதர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிக்குடியிருப்பு அப்துல் காதர் என்று சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம் காதர், பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தொண்டை மன்னாறு செல்வ சன்னதி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பலாகோடியிலிருந்து அவராசி வைஜந்தி மாறா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதுபோல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லி அர்ஷானி, அன்பு வணக்கம் சின்னையா மகாதேவன், நானும் செவ்வாய் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வகத்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுப்பதாக எழுந்திருக்கிறார். அதே போல பவித்ரன் கண்ணா, நன்றி கண்ணா, பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

0: இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவு பொழுதிலே கவிதைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது, நேயர்களின் கவிதைகள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: நான் சபுமார் கந்த பெரியகுடி நிலந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார், நல்லா இருக்கீங்களா? வசந்தகுமார்,
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: பாடல்கள் ரொம்ப அருமை. ஒரு கவிதை ஒன்று சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: மீன் தொட்டில் தலைப்பு. கலர் மீனாய் பிறந்தாய் மீன் தொட்டியில், சாதாரண மீனாய் பிறந்தாய் கறி சட்டியில்.
0: வித்தியாசமான சிந்தனை கவிதை, நன்றி. சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை இடன் மத்தலை ஐயா கண்ணு தலவாக்கலை கிருஷ்ணபக்தன் இருக்கொழும்பு சாயங்குமார் பதுளை ராஜமான ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தாஜ் பேகம் மருள்மொழி அம்மம்பிட்டிய ராசையா வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: மறுசுக்கு வந்திருக்கார் நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கிறார். நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறார். குரலின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகாஷ் பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். கென்யா மௌருஃப் நகரத்து நசூர் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். பொதுவில் ஜமால்தீன் வணக்கம் சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க. அலிஃப் கான் பொதுவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அன்பான வணக்கம் வத்தலையிலிருந்து நான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அருமையான பாடல்கள் சொல்லிக்கொண்டே யுவராணி கிருஷ்ணா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிற வணக்கம் யுவராணி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் ஸ்மைல் அன்பு மனைவி நதீரா, தம்பி இன்ஷாப், மகன் அல்தாப், கேகேஎஸ் ரோட்ல இருக்கும் விக்னா ஹோட்டலில் வேலை செய்யும் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தத்தின் வசந்த நிலா. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பிலோடு சொந்தம் வணக்கம். வணக்கம். யாருது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். கவிதை இருக்கா? அப்படியா? சரி சரி, சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு? நன்றி. அப்படியா? யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: என்ன
0: பாடு?
1: தாங்கி வந்து காலை மாறும்.
0: அது வந்த பின்னே அது
1: காலை மாறும்.
0: என்ன காரணம்? பிடிச்ச பாட்டா? சரி, நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் தீயபூர்வமான ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை கவிதைகளாக படித்துக் கொள்ளுங்கள். தொட்டில் மீன், காணல் நீர் என்ற தலைப்பில் உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: நான் உங்களுக்கு கிடைக்கலனாலும்

0: காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா, இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: என்ன
0: பேர்? சலாம். நல்லா இருக்கீங்களா? சலாம் நல்லா சந்தோஷமா இருக்கு. சலாம் உங்களை போலவே. சாப்பிட்டீங்களா? சலாம் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: சமந்திர மௌரியா, சாய்ந்தமரது அழிச்சி உபயோகிச்சு அணைச்சி
0: வேப்பங்குளம் ஃபாய்ஸ். விதி சுமந்த கோட்டில் காதல் விடிகளை தேடினேன். வாழ்க்கை மனிதனை போல் அவள் முகம் பார்ப்பதற்கு, வேடிக்கை மனிதனை போல் அவள் முகம் காணாத அனாதையாய் நான் இங்கு நின்றேன். அருமை. அன்பான வணக்கம் புவனேஸ்வரன், அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி சூப்பர். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது பாடல் தாருங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். குமரகோட்டம் கூண்டாவிலிருந்து மனைவி ஜனா மகள்களான திவாஷினி திஷாலினி என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கவிதை காணல் நீரில் என்ற பாடலை சொல்லியிருக்கிறார். காணல் நீர் என்ற தலைப்பின் கீழ் தன்னுடைய கவிதையை சொல்லியிருக்கிறார். என் வாழ்க்கையும் காணல் நீராய் போனது. உன்னால் தான் உன் வார்த்தையும் உன் நினைவுகள் தொட்டில் மீனாய் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். கவிதைக்கு நன்றி. மாலாபகனர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் அறிவிப்பாளர் புவனேஸ்வர்கள், எப்படி இருக்கிறீங்க? கௌரவ வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. நன்றி. கே வைதின். இது பூக்களின் பெருமூச்சி, இது பூக்களின் பெருமூச்சி. உன் கூந்தல் வனத்தில் ஆயுள் முழுவதையும் அர்ப்பணிக்க ஆசைதான். காலை முதல் மாலை வரைக்குள் விடைபெறுவதற்கு எங்கள் வாழ்க்கை மாலையும் காதலுமாய் மனமேடையில் மனக்கோளத்தில் நீங்கள் ஒன்று சேர உறுதுணையாக நாங்கள் நிற்கிறோம். வாடிய பின் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். வித்தியாசமான கவிதை. அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பல வருடங்கள் காதல் என்று சொல்லிக்கொண்டே ஒரு வரி சொல்லி முடிந்தது பல வருட காதல் கதை. உன் கடைசி போயிட்டு வாரேன் என் முதல் கண்ணீர் தொடக்கம். கைபேசி திரையில் உன் பெயரை இனி ஒலிக்காத எண்ணாக மாறியது. நம் புகைப்படங்கள் சிரிக்கின்றன, நிஜத்தில் நாம் அழுது கொண்டிருக்க. தனிமையில் இரவுகள் கேட்கும் அவள் இல்லாமல் எப்படி வாழ்வாய். தனிமையில் இரவுகள் கேட்கும் அவன் இல்லாமல் எப்படி வாழ்வாய். நீ கொடுத்த நினைவுகள் மட்டும் என்னை கொல்லாமல் கொள்கிறது. பிரிவு என்பது மரணம் இல்லை, மரணத்தை விட கூடியது. உன் நிழல் கூட என்னை விட்டு பிரிந்து போன பின்பு நான் யார்? என் இதயத்தை உன்னிடம் தந்தேன், என் இதயத்தை உன்னிடம் தந்தேன், வெறும் கையோடு நிற்கிறேன் என்று. மீண்டும் பிறந்தால் காதலிக்க மாட்டேன், மீண்டும் பிறந்தால் காதலிக்க மாட்டேன், இந்த வலி தாங்கும் சக்தி எனக்கில்லை. வணக்கம் போனிச்சுன்னா. நான் ராஜ்குமார் ஹல்முதலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிரு கண்டைகள் வசந்தநிலா. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தநிலா, இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டு கடந்தது. நேரம் 10:42. இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே. ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா. கண்ணு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் உங்களை போல நலமா இருக்கின்றேன். புதுமை ராகம் கொண்டு வந்து
0: நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் கவிதைகளோடு. தொட்டில் மீன், காணல் நீர் என்ற தலைப்பின் கீழ் உங்களுடைய கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் புவனேஷன் நான் சொல்லிக்கொண்டு எங்களோடு கார்த்திக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தேகிவாளியிலிருந்து. உலகத்தையே சுற்றி வந்தாலும் உன்முகம் பார்ப்பதற்கு, உலகத்தையே சுற்றி வந்தாலும் உன்முகம் பார்ப்பதற்கு ஒரே இடத்தில் காத்திருக்கிறேன். தொட்டில் மீனாய் ஒவ்வொரு இரவும் அருமை. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷனா. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பண்குடாவளியிலிருந்து சுதாகர் மேகலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். மணி ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டகலை, ட்ரைட்டன், வசந்தம், சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. நான் ஜனானா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு மனைவி பாமினிக்காகவும் பாடல் தாருங்கள் கல்மொழியிலிருந்து ஜனா சொல்லியிருக்கிறார். ஜனா பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள் ஃபேஸ்புக் வழியாக. ரூபன் தெமட்டகோடலத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரூபா, தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என இருந்திருக்கிறார் ஸ்டீவன். ஸ்டீவன் பாடல் வருகிறது பகந்தலாவ சாம்பியன் துஷி. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இரவு பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டு வெஸ்டர்ன் ராஜா. அன்பே, நீ தங்க மொழி பேசும் சிங்க நடை அழகி, தாவணியில் நுழைந்த நாள் முதல் கொத்தி தின்னும் பேரழகி, கருப்பல்ல உன்னிதம் தமிழச்சிதான் உன் மாநிலம், நெருப்பான உன் குணம் பின்னே போகும் என் மனம், நீ வரும் வேளையோ சகாரவில்லை மலை அருவி கொட்டும், நீ வரும் வேளையிலோ சகாராவிலும் மலை அருவி கொட்டும், அந்த ஆனந்த வேளையில் யாழ் மீட்டும் இசை பேசும், அலையெழும் கடலும் உன்னை கண்டு சிலையாகும், கலை கொண்ட சிலையும் உன்னை கண்டு நாணம் கொள்ளும், நீ கட்டும் சேலையிலே அலங்காரம் தேவை என்றால் பானவில்லும் வண்ணப்பூச்சிகளும் வந்தமர்ந்து பூஞ்சோலையாகும் அன்பே. அருமை அருமை ராஜா. தொண்டைமன்னார் செல்வ சுனந்தி சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பார்த்திருக்கார். ரினோஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் முதந்துவல் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். குர்ணாக்கள் தொட்டில் மீன் என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதை. நீலத்திரையில் நீந்தும் சுகம் இருந்தும் வினைத்தவன் விதிக்குள் சிக்குண்டதோ தொட்டில் மீன். காணல் நீர் என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதையை படிச்சு சொல்லியிருக்கிறார். சிலை போல் நாளும் நிலைவில் ஜொலிக்கிறாய், அள்ளி உன்னை அணைக்க நினைக்கையில் மின்னலாய் நொடிப்பொழுதில் மறைந்து போகிறாய், தட்டுப்பட்டு விழித்துக் கொள்கிறேன் அந்தோ மாயம் கனவில் வரும் காணல் நீர் அவள்.

பவனா ஒரு கேள்வி குறை திரைப்படத்துக்காக இசைஞானியின் இசைகள் அந்த பாடல் ஒழித்து உயிரத்து இனிமையான பாடல் எஸ் ஜானகி அம்மா மற்றும் பாடநிலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வசந்த நிலா இனிமையான இடைக்கால பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்கள். நேரம் இப்போது 11 மணி.

0: இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா. இந்த நிகழ்ச்சியில் தொட்டில் மீன் காணல் என்ற இரண்டு தலைப்புகள் கொடுத்துள்ளேன். நிறைய சொந்தங்கள் அந்த தலைப்பின் கீழ் கவிதைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு வணக்கம் நான் சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோட என்னை விண்ணத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே நாகேஸ்வரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. இப்பொழுது கட்டாரில் இருந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, தன்னை விண்ணத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். வணக்கம் புவனேஸ்வரன், எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே ஷிஃபானி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தனக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: நான் திருவண்ணாமலை.
0: என்ன பேர்?
1: திருவண்ணாமலை
0: விஜயன்.
1: உதயன். உதயன்.
0: ஆ, உதயன். ஓகே உதயன், சொல்லுங்க. உதயன் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்.
0: ம், சார். உதயன் கவிதை இருக்கா?
1: கவிதை.
0: ம்,
1: எனக்கு ஒரு தலைவர்
0: சரி முயற்சிக்கிறேன். அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கிறது, நம்ம சொந்தத்தை நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம். இந்த வித குறைந்திருந்து
0: ஐயா கவிதை இருக்கா?
2: ஒரு கவிதை. ஒரு கவிதை வந்து கழிச்சுவார் இந்த கவிதை. எனது சிறு மலர்களை நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமல் வேண்டும். பெருமை வெறுப்புகள் பேச வேண்டும். பொய்மை நிற்க வேண்டும். மரணவை தொழுக வேண்டும். மதமான பேரை பிடியாயிருக்க வேண்டும். மதி வேண்டும், கருணை வேண்டும். நோயற்ற மதினால் நாம் வாழ வேண்டும். நன்றி மகன்.
0: நன்றி.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான கவிதைகளோடு காற்றலையில் உங்களுடைய குரல்களோடு உங்களது கவிதைகளும் காற்றலைகள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 நிலவரிசையில் லிங்க் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: சொல்லுங்க
0: கவிதை இருக்கா?
1: எல்லோருக்கும்
0: பாடலாம். நன்றி
1: நன்றி பாய், மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி. அன்பு கலந்த வணக்கம். ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். தமிழ்நாடு தோட்டம் முருகடாவத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறான். இணைத்துக் கொண்டேன், பாடல் வருகிறது. அதே போன்று அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம். ஆட்டோ விஷயம் ரொம்ப நேரம்
1: முயற்சித்தீங்கண்ணா,
0: இப்பதான் கிடைச்சிருக்கேன்னா. சரி, ஆட்டோ விஸ்வநாதன் சொல்லுங்க உங்களுடைய கவிதை. மீண்டும் சொல்றீங்களா, அழைப்பு கிளியர் இல்லாம இருக்குது.
1: சத்திய சொந்தம் என்ன கவிதைக்கு சொல் கடல் மீன் ஓரமா தவித்துக் கொண்டிருந்தது. அப்போ தொட்டி சொந்தம் தொட்டி மீண்டும் தொட்டியில் ஆட்டிக்
0: கொண்டிருக்கிறார். யாரும் யாரெல்லாம் மனத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நன்றி.
0: பூநாகலை மஞ்சு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் பகிர்ந்திருக்கிறார். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இரவு பொழுது வணக்கம் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஃபேஸ்புக் வழியாக. அன்பான வணக்கம் போனேஷன், அப்படி இருக்கிறீங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ரோஜா தன்னுடைய கவிவரிகளை படி சொல்லியிருக்கிறார். காணல் நீர், உன்னை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது நான் இவ்வளவு நான் இறந்த பிணமாக வாழ்ந்தேன்னு. நீ வந்த பிறகுதான் புரிஞ்சது உயிர் இருக்கிறது எவ்வளவு வலின்னு. உன் கண்ணில் விழுந்தேன், அதில் இருந்து இன்னும் மீளலை. உன் பேச்சில் தொலைஞ்சேன், அதை தேடி இன்னும் அலைகிறேன். நீ எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், ஆனால் நான் உன்னை நினைக்காம இருக்க மாட்டேன். இது சாபமா வரமா?

0: வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது, பழைய நினைவுகளையும் தோண்டிக் கொண்டிருக்கிறது, கவிதைகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம், யாருது? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: பாடல்கள்
1: இரவுல இந்த மாதிரி பாடல் தான் நல்ல வசந்த நிலாவுல ஒரு எத்தனோ நேர்கள் கேக்குறாங்க, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு வந்து இந்த நேரம் கேக்குறாங்க. அதனால இந்த மாதிரி பாடல் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடலா இருக்கும்.
0: சரியம்மா, ரொம்ப சந்தோஷம்.
1: உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைங்க, உயிர் வடிவேலையா, அருள்மொழி, பத்மா அம்மா, மன்றகளை தந்தை, எட்டியாந்தோட்டையிலும் தம்பி தயான, ரமா தனுஷ், மற்றது ஆட்டோ விஸ்வநாதன், மற்றது சோமசிரி ஐயா, குலரத்னம் ஐயா, அம்பாந்தோட்டை ஜெயிலா, மங்கூர், பையந்தூர் பாசி, சின்னையா மகாதேவன், எல்லோரையும் அத்தனை சொந்தம் கேட்டுக்கிட்டு முடிந்தால் கடப்பாருங்க.
0: சரி, எல்லோருக்கும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இதயம் திரைப்படத்துக்காக பாடலை செய்ஞானியின் இசையில் பாடுங்கள் அவர்கள் பாட ஒலித்துகிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் செல்லம், எப்படி சொல்லுமா?
0: வணக்கம், யாருது?
1: விமலா தேவி, ரத்தனபுரியில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
1: நான் நல்லா இருக்கேன், உங்களை போலயே நானும் நல்லா இருக்கேன்.
0: சந்தோஷம், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, பாடல்கள்
1: நல்ல பாடலுங்கள், உங்க மனசுக்கு ஏத்த பாடல், எங்களுக்கு ஏத்த பாடல்.
0: அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். கவிதை இருக்காமா?
1: இருக்கு இருக்கு கவிதை,
0: சொல்லுங்க.
1: பொட்டில் மீனும் சுவாசமும் அது வளைந்து நெளிந்து வாரதும் ஒரு தாயான ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த தொட்டில் மீன் அறுத்தம் ஒரு தாயாகும் போது ஒரு குழந்தைய சுமந்து 5 மாசத்துல அந்த தொட்டில் மீன் மாதிரியே தான் அது வளரும் வயிற்றுக்குள். அந்த துன் தொட்டிலுக்கும் எந்த மாற்றமுமே இல்லை. அது பிறந்த பொழுதே ஆத்தை மீனாக வளருது.
0: சரியம்மா, அருமை அருமை, நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அல்கோலையிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு கவிதாஸ், சுரேஷ், நிரோஷ், அதேபோல் தயாலனண்ணா அனைவருக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். சார், எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். வசந்த நிலா நிகழ்ச்சிகள் இறுதி பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. அந்த பாடலுடன் நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டு தங்களுடைய கவிவரிகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். இன்றைய கவிதைகள் அத்தனையுமே அழகாக இருந்தது. உணர்வுகளை செதுக்கி கவிதைகளாக வழித்து தந்தீர்கள். 102.6, 102.8 நல்ல வரிசையில் இலங்கை முழுவதுமாக இணைந்த நிகழ்ச்சி கேட்டீர்கள். அதே போல www.vasantham.fm.in என்ற இணையதள வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டீர்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையன் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன் மேலே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேயர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். புதிய நம்பிக்கைகளையும் புதிய கனவுகளையும் சுமந்து இன்னொரு அழகான காலை நேரத்தில் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் இதயங்களுக்கும் இனிமையான இசையையும் நேர்மறை சிந்தனைகளையும் கொண்டு வருவது உங்கள் விருப்ப நிகழ்ச்சியான ஒளியல் நிகழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 24 திகதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான சிந்தனை, வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் முயற்சி செய்வதன் பலன்தான் வெற்றி. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சியே நாளைய பெரிய வெற்றியாக மாறலாம், பெரிய மாற்றமாக மாறலாம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312-775-0003, அதே போல 0312-775-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் வெடியல் நிகழ்ச்சி. வருகிற பாடல் இது வியாபாரி திரைப்படத்துக்காக. இந்த பாடலை பொறுத்த வரைக்குமே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். இந்த பாடல் கேட்டவுடனே உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் காசு கொண்டு பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற பலருக்கு மத்தியில் அப்படியெல்லாம் கிடையாது, உண்மையான சந்தோஷம். அதே போன்று தன்னுடைய தாயாரெல்லாம் எப்பவுமே அந்த பாசத்தால் மட்டும்தான் கட்டி போட முடியும் அப்படின்றதுக்கான ஒரு இனிமையான பாடல். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது காற்றலை வஸ்தத்தில் விடியல் நிகழ்ச்சி.

கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தன்னுடைய அன்பு மகள் பிருந்தா தன்னுடைய 11வது பிறந்தநாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா கிருஷ்ணகுமார், அம்மா கனகலட்சுமி, சகோதரர்களான கீர்த்திகா, ரெஷ்வீந்தனி, அதே போல கிருபன், மானிஷா, எஸ்திரன் ஆகியோரும், அதே போல சித்தப்பா மகேஸ்வரன், சித்தி சசிகலா, அத்தை சந்திரகுமாரி, பாட்டி கனகவல்லி, உற்றார உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுகிழந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பூமிகா சின்னதம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, சக்கலிங்கம், முத்துகுமார், அருள்மொழி, அதிபா, அழகசுந்தரம், ரமணி, டிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சின்னையா மகாதேவன், யட்டியந்தோட்டு சிவாஜுலசரக்குடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், அதே போன்று எம் எஸ் பெருமாள் மற்றும் விஜயகுமார், கௌசல்யா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவணி, கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அருள்சந்திரம் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கம், நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகளுக்காகவும் வசந்தம் சொந்தங்களுக்காகவும் நல்ல ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லி பிளத்கோபிட்டியிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, விஜயகுமார், திபா, விதுரா, அதேரா, லக்ஷன், சாத்தந்தனமன், கட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் கேட்டு முத்தைய காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து பன்னிபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, வெள்ளையன் சவுந்தரராஜ் இருக்காரு, கல்லுபோவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கோஸ்லாந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மகன் ஹீரோகேஷனுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் அலந்திருக்கும் பொழுது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துவதாக ராஜா வந்திருக்கிறாங்க, செயின்ட் ஜேம்ஸ்ல இருந்து. அதே போன்று ரொசல்லகம குசல் ராஜா வந்திருக்கிறாரு, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. கொக்குவிலிருந்து சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து. அதே போல தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கும் ஒரு இனிமையான பாடல் தாங்க சொல்லி யாழ்ப்பாணம் தயாகரன் வந்திருக்கிறாரு, யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், அதே போல நண்பர் உஷாந்தனுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அக்கறைப்பட்டு பப்பையில இருந்து நிசார் வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

இசை புயல் ரகுமானின் இசையில் ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக சுஜாதா மோகன் மற்றும் முன்னி கிஷன் பாடிய ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சி ஒடித்து ஓய்ந்திருக்கிறது. விடிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 5 மணி கடந்து 30 நிமிடம். புதுமை